நேரம் 5:45. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கிறது சிவானந்த விஜயலட்சுமி அவர்களின் குரலில்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.
3: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
4: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
3: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
4: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம

0: வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
0: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
1: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
0: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மொழி மாலை. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நட்ராஜ். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். ஏல அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதுன்னு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: அருள்மணி மாலை.
3: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 6:02. பக்திமயமான இந்த காலை பொழுதில் நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் முதலில் ஒலிக்க வரும் பாடல் டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம் பாடிய பாடல் இது.

விநாயகரை போற்றி வந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியது. பாடலுக்கு இசை தேவா. முருகனை வழிபடுவது தமிழர்களின் தொன்மையான வழக்கம். இதனால் இவர் தமிழ் கடவுள் என்று அழைக்கப்படுகின்றார். அத்தகைய தமிழ் கடவுள் முருகனை போற்றி புகழ்ந்து வரும் பாடல் இதோ.

உன்னிமேனின் பாடியிருந்த பாடலை கேட்டோம். நேரம் 6:19. நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் கே வீரமணி பாடியது பார்வதியின் சக்தி வாய்ந்த வடிவமாகவும் அகிலத்தை ஆளும் ஈஸ்வரி தேவியான அகிலாண்டீஸ்வரியின் பாடல் இது.

நேரம் 6:24. அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ஏ வி ரமணன் பாடியது. பாடலுக்கு இசை ராமானுஜம். சிவபெருமானின் பெயர்களுள் ஒன்றான சங்கரன் என்ற சொல்லுக்கு மங்களம், அமைதி, நல்வாழ்வு என்ற அர்த்தங்களை கொண்டிருக்கின்றது. அத்தகைய புகழுக்குரிய சிவபெருமானது பாடல் இது.

அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் காயல் ஏ ஆர் ஷேக் முகமது பாடியது. நாகூர் சலீமின் வரிகளுக்கு இசை ஜான் பீட்டர். அகில உலகத்தையும் படைத்த இறைவனது புகழ் பாடும் பாடல் இது.

0: அது தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

வணக்கம். மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சியமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், தாதேக்க தலைவர் திரு விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதை தாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை என்று கூறியுள்ளார். பெரும்பான்மை இல்லாத கட்சியை எப்படி ஆட்சியமைக்க அழைக்க முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார். பெரும்பான்மைக்கு தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கையுடன் உரிமை கூறினால் தாம் உடனடியாக ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். பெரும்பான்மை இல்லாதது திரு விஜய்க்கு மட்டும் பிரச்சினை அல்ல எனவும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் அது பிரச்சினையை உருவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதுமான உறுப்பினர்களின் ஆதரவு இல்லாமல் சிறுபான்மை அரசு அமைப்பது குதிரை பலத்திற்கு வழிவகுக்கும் எனவும் அதை அனுமதிக்க முடியாதென்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை பலத்துடன் எந்த கட்சி ஆட்சியமைக்க உரிமை கோரினாலும் அதை ஏற்க தயாராக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகள் இணைந்து 118 உறுப்பினர்களின் பட்டியலை வழங்கினால் அதையும் ஏற்க தயாராக இருப்பதாக அவர் கூறினார். போதுமான எண்ணிக்கை மட்டுமே ஆட்சியமைக்க முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். யாரும் ஆட்சியமைக்க முடியாமல் இதே நிலை அடுத்த சில நாட்களுக்கு நீடித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. திமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் சென்னையில் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் மற்றொரு தேர்தலுக்கு தமிழகம் உடனடியாக தயாராக இல்லை என்றும் மாநிலத்தில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் முதன்மையான நோக்கம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இத்தகைய சூழலில் முடிவுகளை எடுக்கும் அதிகாரம் கட்சித் தலைவருக்கு வழங்கப்படுவதாக இக்கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் செய்தித் தொடர்பாளர் திரு டி கே எஸ் இளங்கோவன், அஇஅதிமுகவிற்கு ஆதரவளிப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் எடுக்கும் முடிவுக்கு கட்சி முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள அஇஅதிமுக உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி யூனியன் பிரதேச அஇஅதிமுக செயலாளர் திரு

அன்பழகன் தமிழக அரசியல் சூழல் குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உரிய முடிவை மேற்கொள்வார் என்றும் எதிர்பாராத திருப்பங்கள் நிகழ வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே தாவேக்காவுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் இன்று ஆலோசனை மேற்கொள்ள உள்ளன. தமிழகத்தில் பிளஸ் டூ

0: தங்களில் தங்களது பதிவு எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவு செய்து தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம். மாணவர்கள் தங்களது உறுதிமொழி படிவத்தில் குறிப்பிட்டுள்ள கைபேசி எண்ணிற்கும் குறுஞ்செய்தி வாயிலாக தேர்வு முடிவுகள் அனுப்பப்பட உள்ளன. வாட்ஸ்அப் செயலியில் 7845252525 என்ற எண் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் ஐயம் இருப்பின் தேர்வர்கள் 144417 என்ற உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் மற்றும் பெற்றோர் 144416144417 என்ற உதவி எண்கள் மூலமாக வழிகாட்டுதல்களை பெறலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: திருவாரூர் அருள்மிகு தியாகராஜர் சுவாமி திருக்கோவில் தெப்ப வெள்ளோட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். கமலாலய திருக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளதாகவும் இதற்கென விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சைவ சமயத்தின் தலைமை பீடமாக வணங்கப்படும் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலின் தெப்பத் திருவிழா 3 தினங்கள் நடைபெற உள்ளது. இதற்காக கோவிலின் எதிரில் உள்ள கமலாலயம் தெப்பக்குளத்தில் பிரம்மாண்டமான 50 அடி நீளம், 50 அடி அகலம் என 2500 சதுர அடி பரப்பளவில் தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 432 பேரல்களில் காற்று நிரப்பி 2 அடுக்குகளாக கட்டப்பட்டு அதன் மீது தெப்பம் அமைக்கப்பட்டுள்ளது. 18 அடி உயரத்தில் உள்ள இந்த தெப்பத்தில் மின் விளக்கு அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளது. 500 பேர்கள் அமரும் வகையில் தெப்பம் கட்டப்பட்டுள்ளது. 7 மணிக்கு துவங்கி 3 தினங்கள் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி உள்ளிட்ட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் பதிவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் அம்மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ வாட்டிகனில் போப்பாண்டவரை சந்தித்து பேச்சு நடத்தினார். இத்தாலியில் நடைபெறும் சர்வதேச கலை கண்காட்சியில் இந்திய அரங்கத்தை மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் திறந்து வைத்தார். திருவனந்தபுரத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேலைவாய்ப்பு பணிக்குழு கூட்டம் நேற்று நிறைவடைந்தது. 7 அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேம்படுத்தப்பட்ட பயணிகள் முன்பதிவு நடைமுறைகளை ஆகஸ்ட் மாதத்திலிருந்து செயல்பாட்டுக்கு கொண்டுவருவது தொடர்பாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் கழக்கோட்டாவில் நடைபெற்ற அகில இந்திய சைனிக் பள்ளி முதல்வர்கள் மாநாட்டில் பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சயத் பங்கேற்றார். சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்று மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் தெரிவித்துள்ளது. இந்திய தர நிர்ணய அமைப்பின் அதிகாரிகள் குழுவினர் சென்னை சவுக்கார்பேட்டை பகுதியில் மேற்கொண்ட சோதனையில் 3 கடைகளில் தரமற்ற பொம்மைகள் கண்டறியப்பட்டு அவை பறிமுதல் செய்யப்பட்டன. 108 திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோயில் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் 7ஆம் நாள் தேர் உற்சவம் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 9 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மழை குறுக்கிட்டதால் போட்டி 19 ஓவராக குறைக்கப்பட்டது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 19 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. டக்வர்த் லூயிஸ் முறைப்படி வெற்றி இலக்கு 213 நிர்ணயிக்கப்பட்டது. இதையடுத்து பின்னர் விளையாடிய பெங்களூரு அணி 19 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி

0: ஒடிஷா அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. மாநிலத்தில் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி பெங்களூரு அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று முதல் நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம இன்றைக்கி என்ன செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து என்ன சிறப்பான நாள் அப்படின்னு அதை குறித்தும் வந்து நம்ம தெரிந்துப்போம். அதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உலக செஞ்சிலுவை தினம். இந்த தினத்தை குறித்த தகவல்களும் உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் குறித்த தகவல்களும் வந்து நம்ம கிட்ட தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து 8:00 to 9:00 வரைக்கும் உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் உங்களது பேர்களுடன் இந்த நிகழ்ச்சியில் வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. இன்று காலை 9:00 to 10:00 வரைக்கும் திரைகானம் இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கு. 10:00 to 11:00 வரைக்கும் என் கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்காக வந்து காத்துட்ருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து நீங்கள் எல்லோரும் கால் பண்ணி பேச போகிறீங்க, என்னுடைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல போகிறீங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53 மற்றும் ஒரு எண் 2838-9871. வெளியூர் நேயர்கள் 0-44 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். 11:00 to 12:00 வரைக்கும் என்ற இனியவை இந்த நிகழ்ச்சியில் வந்து 1950 மற்றும் 60களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு இடம்பெற இருக்கு. 12:00 to 12:40 மற்றும் 1 மணி வரைக்குமே வந்து நம்ம ரெட்ரோ நேரம் இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. 1970 மற்றும் 80களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. இன்று பிற்பகல் 1:00 to 2:00 வரைக்கும் பாடல் உங்கள் சாய்ஸ் இந்த நிகழ்ச்சி. உங்களுக்கு பிடித்த பாடல்களை வந்து நீங்கள் கால் பண்ணி வந்து நம்மளுடைய ஆர்ஜிக்கிட்ட வந்து நீங்கள் கேட்டு நீங்கள் சந்தோஷப்படலாம். அதே நம்பர் தான் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பரும். தொடர்ந்து 2:15 to 2:55 வரைக்கும் திரைகாணம் இந்த நிகழ்ச்சியும், 2:55 to 3:00 வரைக்கும் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தை குறித்த தகவல்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 3:00 to 4:00 வரைக்கும் திரை சோலை நிகழ்ச்சியும், 4:00 to 5:00 வரைக்கும் திரைகானம் நிகழ்ச்சியும் வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 5:10 to 5:45 வரைக்கும் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விளையாட்டு நிகழ்ச்சி. மணி வரைக்கும் ஸ்பைஸ் விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சி. அதை தொடர்ந்து நம்ம வந்து 6:00 to 6:30 வரைக்கும் பக்தி மாலை இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய திரைப்பட பாடல்களில் வந்து பக்தி பாடல்களோட தொகுப்பு தான் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து இடம்பெறும். இன்று மாலை 6:40 to 7:00 வரைக்கும் என் விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெற காத்துட்ருக்கு. 7:00 to 7:15 வரைக்கும் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. எமது வானொலி நேயர்கள் சோனல் தாஸ், ரத்னபவுர்ணா, லட்சுமி நாராயணி ஆகியோர் பங்கு பெற்ற சித்திரம் இடம்பெறும். அமைப்பில் உதவி ஏ கிருஷ்ணவேணி, நிகழ்ச்சி அமைப்பு ர தியாகராஜன், நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி தூத்துக்குடி. 7:25 to 7:30 வரைக்கும் திரைகாணம் இந்த நிகழ்ச்சியும், 7:30 to 7:55 வரைக்கும் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள். 7:55 to 8:00 வரைக்கும் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:05 to 9:00 வரைக்கும் நீ கூறினால் இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெற காத்துட்ருக்கு. 9:00 to 9:15 வரைக்கும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15 to 10:00 வரைக்கும் திரைகாணம் இந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெறும். 10:00 to 11:00 வரைக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00

மணிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரைக்கும் மனசு மயங்கும் இந்த நிகழ்ச்சியும் வந்து உங்களுக்கு இதமான பாடல்கள், மனதிற்கு இதமான பாடல்கள் எல்லாம் வந்து ஒளியூடாக வர காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்குறதுக்கு இணைந்திருங்கள் 102.3 விவக் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய காலை வணக்கம் சொல்றது. நான் உங்க ஆர்ஜே மரியம். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். உதித் நாராயணன் மற்றும் ஷாலினி பாடியது பழனி பாரதியின் வரிகளுக்கு இசை கார்த்திக் ராஜா. திரைப்படம் பார்த்தீங்கன்னா நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்திற்காக.

வணக்கம் நேர்களே, இன்று உலக செஞ்சிலுவை நாள். உலகில் போர் மற்றும் பேரிடர்களால் பாதிப்படைவோருக்கு மனிதாபிமான நோக்கில் நிவாரண பணிகளை மேற்கொள்ளும் முகமாக செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பிறை சங்கம் சர்வதேச ரீதியில் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது உலக நாடுகளின் 178 தேசிய கிளைகளினோடு இந்த அமைப்புகள் மனிதாபிமான பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த ஆண்டு உலக செஞ்சிலுவை மற்றும் செம்பிறை தினத்தின் கருப்பொருள் மனித நேயத்தை உயிர்ப்புடன் வைத்திருத்தல் என்பதாகும். பேரழிவுகள், ஆயுத மோதல்கள் மற்றும் மருத்துவ அவசர நிலைகளின் போது அத்தியாவசியமான உயிர்காக்கும் ஆதரவை வழங்கும் பணியாளர்கள் மற்றும் தன்னார்வலர்களின் அர்ப்பணிப்பை கௌரவிப்பதோடு உலகளவில் கருணை, கண்ணியம் மற்றும் ஒற்றுமையையும் ஊக்குவிக்கின்றது. இந்த ஆண்டு கருப்பொருளின் முக்கிய அம்சங்கள் மனிதாபிமான செயல்களை போற்றுதல், நெருக்கடியில் ஒற்றுமை, பணியாளர்களின் பாதுகாப்பு, அடிப்படை கோட்பாடுகள். மிகவும் சவாலான சூழ்நிலைகளிலும் கூட மனிதாபிமான பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் மனித குலத்தை பாதுகாக்கவும் இந்த தலைப்பு ஒரு நினைவூட்டலாக அமைகிறது. இந்த செஞ்சிலுவை சங்கம் எவ்வாறு தோன்றியது, இதை தோற்றுவித்தவர் யார் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். 1863 ஜூன் ஹென்றி டொனாட் என்ற சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தவர் செஞ்சிலுவை சங்கத்தை நிறுவினார். இவர்தான் 1901 அமைதிக்கான நோபல் பரிசையும் ஃபிரெடரிக் ஃபாசியுடன் பகிர்ந்து பெற்றார். ஜெனீவாவில் பிறந்த ஹென்றி டொனாட் வேலை காரணமாக 1859 இத்தாலி நாட்டில் உள்ள சால்ஃபரினோ நகருக்கு சென்றார். அப்போதுதான் சால்ஃபரினோ யுத்தம் நடந்து முடிந்திருந்தது. போரின் காரணமாக ஏறக்குறைய 40,000 பேருக்கு மேல் மிக மோசமான காயங்களால் பாதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்ய யாரும் இல்லாமலும் உணவு அளிக்க யாரும் இல்லாமலும் அவதிப்பட்டனர். இதை பார்த்து மனம் வருந்திய ஹென்றி அப்பகுதியில் வாழ்ந்தவர்களை திரட்டி காயமற்ற போர் வீரர்களுக்கு முதலுதவி செய்தார். இந்த பணியை அவர் 3 சோர்வின்றி செய்தார். ஹென்றி தன் சொந்த ஊரான ஜெனீவாவுக்கு திரும்பிய பிறகும் கூட போரும் அதனால் காயமற்றவர்களின் துன்பமும் இவர் மனதை விட்டு நீங்கவில்லை. அதன் பாதிப்பு காரணமாக சால்ஃபரினோ நினைவுகள் என்ற புத்தகத்தை எழுதினார். இந்த நூலில் போரில் காயமுற்றவர்களுக்கு உதவுவதற்காக எந்த சார்பும் இல்லாத ஒரு பன்னாட்டு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று தன் கருத்தை தெரிவித்திருந்தார். புத்தகம் வெளியாகி ஓராண்டுக்கு பிறகு ஹென்றியின் எண்ணம் நிறைவேறும் வாய்ப்பு ஏற்பட்டது. ஜெனீவா மக்கள் நல அமைப்பின் தலைவராக இருந்த குஸ்தவ் மாய்னியர் என்பவருக்கு ஹென்றியின் இந்த கருத்து பிடித்து போனதால் போரில் காயப்படுகிறவர்களுக்கு உதவும் நோக்கில் பல்வேறு பரிந்துரைகளை அவர் முன்வைத்தார். இந்த பரிந்துரைகள் 16 நாடுகளைச் சேர்ந்த உறுப்பினர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன்படி உருவானதுதான் செஞ்சிலுவை சங்கம். 1864 சுவிட்ச் நாட்டு நாடாளுமன்ற ஏற்பாட்டில் நடைபெற்ற ஜெனீவா மாநாட்டில் இந்த அமைப்பை உருவாக்க அதிகாரப்பூர்வமாக 12 நாடுகள் ஒப்புக்கொண்டன. அடுத்து வந்த ஆண்டுகளில் அடுத்தடுத்து பல்வேறு நாடுகள் இந்த சங்கத்தில் இணைந்தன. ஜான் ஹென்றிக்கு செஞ்சிலுவை சங்கம் உருவாக காரணமாக இருந்த காரணத்தினால் நோபல் பரிசு வழங்கப்பட்டது. நோபல் பரிசு வழங்கப்பட ஆரம்பித்த ஆண்டான 1901 அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது.

0: அவரின் பிறந்த நாளான மே 8 ஒவ்வொரு ஆண்டும் செஞ்சிலுவை நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்தியாவில் செஞ்சிலுவை சங்கத்தின் கிளை 1920 துவங்கப்பட்டது. இதன் தலைமையகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. நமது நாட்டில் சவாலான நேரங்களில் செஞ்சிலுவை சங்கம் மக்களுக்கு உதவி புரிந்துள்ளது. குறிப்பாக 2001 குஜராத் நிலநடுக்கத்தின் போதும், 2004 சுனாமி ஆழி பேரலையின் போதும் மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டியுள்ளது. செஞ்சிலுவை சங்கம் 16 மில்லியனுக்கும் அதிகமான தன்னார்வலர்களை கொண்ட ஒரு மாபெரும் அமைப்பாகும். இந்த இயக்கம் உள்ளூர் கிளைகள் மூலம் செயல்பட்டு மிகவும் தொலைதூர சமூகங்களுக்கு உதவி சென்றடைவதை உறுதி செய்கிறது. பேரிடர் நிவாரணம், இரத்த தான சேவைகள், சுகாதார மற்றும் பராமரிப்பு திட்டங்கள், முதலுதவி பயிற்சி போன்ற பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. செஞ்சிலுவை தினத்தை கடைபிடிப்பதன் மூலம் மனிதாபிமான உதவிகளை வழங்குவதிலும் உலக அளவில் மனிதாபிமான கொள்கைகளை மேம்படுத்துவதும் செஞ்சிலுவை சங்கம் ஆற்றி வரும் முக்கியமான பணியாகும்.
1: உலக செஞ்சிலுவை தினம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர் ஆர்.ஜே. கண்ணன்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

0: இனி தொடர்வது காலை 7:15 தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்ஸுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில், புனரமைக்கப்பட்ட சோம்நாத் ஆலயத்தின் 75 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையில் வரும் 11ஆம் தேதி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் பங்கேற்க இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சோம்நாத் ஆலயம் கலாச்சாரம் மற்றும் நாகரீகம் சார்ந்த செய்தியை நமக்கு வழங்குவதாக அவர் கூறியுள்ளார். பல தாக்குதல்கள் மற்றும் பேரிடர்களுக்கு பின்னரும் இந்த ஆலயம் வலிமையுடன் மீண்டும் எழுந்து நிற்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சிகளால் இந்த ஆலயம் 1947ஆம் ஆண்டு மீண்டும் புனரமைக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சோம்நாத், அயோத்தி, உஜ்ஜைன், காசி என நாட்டின் பல்வேறு ஆன்மீக தலங்களை பாரம்பரியம் மாறாமல் நவீன முறையில் இந்த அரசு புதுப்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பாரம்பரியத்துடன் இணைந்த வளர்ச்சியை முக்கிய கொள்கையாக கொண்டு கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆன்மீக தலங்களுக்கான சுற்றுலாவை அதிகரிப்பதன் மூலம் உள்ளூர் பொருளாதாரம் மேம்படுவதுடன் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். சோம்நாத் ஆலயம் பக்தியுடன் உத்வேகத்தை வழங்கி நாகரீக சிறப்புகளை பாதுகாத்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேவையான கையிருப்பை விட இது 3 மடங்கு அதிகம் என்று குறிப்பிட்டுள்ளார். கோதுமை மற்றும் அரிசி கையிருப்பு அதிக அளவில் இருப்பதாகவும் தடையற்ற பொது விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். உணவு தானியங்கள் உற்பத்தி அதிகரித்திருப்பதுடன் சிறந்த கொள்முதல் நடைமுறைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் உணவு பாதுகாப்பு கட்டமைப்பு தொடர்ந்து வலுவடைந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் நலன் மற்றும் அவர்களது சிறந்த எதிர்காலம் ஆகியவற்றில் மத்திய அரசு அதிக அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்ஸுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். பிரான்ஸ் விண்வெளித்துறை அமைச்சர் திரு பிலிப் பாப்டிஸ்டுடன் நேற்று அவர் காணொலி மூலம் பேச்சு நடத்தினார். அப்போது அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் விண்வெளித்துறையில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இஸ்ரோவும் பிரான்ஸ் விண்வெளி அமைப்பான CNES-ம் இணைந்து பல்வேறு விண்வெளி திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியாவில் விண்வெளித்துறையில் மேற்கொள்ளப்படும் சீர்திருத்தங்கள் காரணமாக இத்துறை கடந்த சில ஆண்டுகளில் விரைவான வளர்ச்சியை எட்டி வருவதாக அவர் குறிப்பிட்டார். தற்போது இத்துறையில் 400க்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்கள் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். நாட்டில் விண்வெளி பொருளாதாரம் வரும் ஆண்டுகளில் மேலும்

0: உயரும் என்றும் இதனால் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த சூழலில் இத்துறையில் இந்தியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையே ஒத்துழைப்பை அதிகரிப்பது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசுகள் அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்கு வங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறவுள்ளது. இதில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவர் தேர்வு செய்யப்பட உள்ளார். இந்நிலையில் அம்மாநில சட்டப்பேரவையை கலைத்து ஆளுநர் திரு ஆர் என் ரவி உத்தரவிட்டுள்ளார். புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபியின் மூத்த தலைவர்கள் மற்றும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு திலீப் சைக்கியா கூறியுள்ளார். குவஹாட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கனபாரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறும் என்று தெரிவித்தார். இந்த பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பார்கள் என அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெறும் என்று அவர் கூறினார். இதில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி ஆகியோர் மத்திய பார்வையாளர்களாக கலந்து கொள்வார்கள் என்றும் திரு திலீப் சைக்கியா தெரிவித்தார். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய ஆட்சி அமைக்கும் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து கட்சியின் மேலிட பார்வையாளர்கள் பங்கேற்ற கூட்டம் திருவனந்தபுரத்தில் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மேலிட பார்வையாளர் திரு அஜய் மகான், புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கருத்துகள் பெறப்பட்டுள்ளதாகவும், தில்லியில் கட்சி மேலிடத்திடம் இவை தெரிவிக்கப்பட்டு புதிய முதலமைச்சர் குறித்து விரைவில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்றும் கூறினார். பீகாரில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நேற்று விரிவுபடுத்தப்பட்ட நிலையில் திரு நிஷாந்த் குமாருக்கு சுகாதாரத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. திரு விஜய்குமார் சின்ஹாவுக்கு வேளாண் துறையும், திரு ராம் திருபால் யாதவுக்கு கூட்டுறவுத்துறையும், திரு நிதிஷ் மிஸ்ராவுக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளன. திரு திலீப்குமார் ஜெய்ஸ்வால் வருவாய்த்துறையை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்துறை, பொது நிர்வாகம் ஆகிய துறைகளை கவனிப்பார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆந்திராவில் உள்கட்டமைப்பு வசதிகள் விரைந்து மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் மாநாட்டில் பேசிய அவர், மாநிலத்தில் 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 64 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 64,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 600 ரயில்வே திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அப்போது அவர் குறிப்பிட்டார். உள்ளூர் அளவில் விரைவான வளர்ச்சியை உறுதி செய்ய மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல்கள் விரைவில் நடத்தப்படும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் கடந்த 2.5 ஆண்டுகளில் முதலமைச்சரின் மகளிருக்கான திருமண உதவி திட்டத்தின் கீழ் 1,70,000 திருமணங்கள் நடைபெற்றுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். போபாலில் நேற்று நடைபெற்ற கூட்டு திருமண நிகழ்வில் காணொலி மூலம் பங்கேற்று பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 1,000 கோடி ரூபாய் மதிப்பில் உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய விளையாட்டுக் கூட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற மாநாட்டில் நேற்று பேசிய அவர், விளையாட்டுத்துறையை மேலும் வலுப்படுத்த மத்திய மாநில அரசுகள், விளையாட்டு கூட்டமைப்புகள் மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கிடையே வலுவான ஒருங்கிணைப்பு தேவை என்று கூறினார். பல்வேறு போட்டிகளுக்கு வீரர்களை தேர்வு செய்ய வெளிப்படையான மற்றும் நியாயமான நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். வரும் காலங்களில் சர்வதேச போட்டிகளை அதிக அளவில் நடத்த இந்தியா தயாராகி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். ஆசிய ஜூனியர்

0: குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ராக்கி, குஷி, மம்தா, லக்ஷ்மி, நவ்யா உள்ளிட்ட வீராங்கனைகள் அரையிறுதிக்கு முன்னேறி பதக்கங்களை உறுதி செய்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக் காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25. நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. ஸோ இன்னைக்கு வந்து என்ன செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சென்னை ரயில்வே கூட்டம் வெளியிட்ட அறிக்கையில் மின்சார ஸ்கூட்டர்களுக்கான பேட்டரிகளை மாற்றி சார்ஜ் செய்யப்பட்ட பேட்டரி பெறுவதற்கான வசதி தனியார் பங்களிப்போடு 21 ரயில் நிலையங்களில் வந்து மேற்கொள்ளப்பட்டதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. தாம்பரம் கிழக்கு புறவழி சாலை திட்டத்தில் 2ம் கட்ட பணியாக ராஜகீழ்ப்பாக்கம் ஏரியில் ராஜகீழ்ப்பாக்கம் சந்திப்பு முதல் அகரம் தென் சந்திப்பு வரை 1442 மீட்டர் தூரத்திற்கு 6 வழிப்பாதை கொண்ட 2 வழி மேம்பாலம் அமைக்கும் பணி வந்து தொடங்கியிருக்காம். ஸோ இந்த செய்திகளோடு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் மனோ மற்றும் ஸ்வரலதா பாடிய பாடல் இது. பழனி பாரதியின் வரிகளுக்கு இசை தேவா. அருணாச்சலம் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விதித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
1: நேரம் 7:31. இப்போ வந்து வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கும் அருள்மணி மாலை நிகழ்ச்சிக்கும் நம்மளுடைய நேயர்கள் வந்து நிறைய பேர் பதிவுகள் போட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெயர்களை வந்து நம்ம பார்த்துடலாம். பிரபாகரன் அவர்கள், சாந்தி ரமேஷ் அவர்கள், அன்பு ராணி, பர்வதவர்த்தனி, பாலா கார்த்திகா, புதுச்சேரி, கோவிந்தன்பேட்டை, வீரமணி பாலன், சரவணன், ராமலிங்கம், மேட்டுப்பட்டி கண்ணன், செந்தில் குமரன் சுண்ணாம்புக்குளத்திலிருந்தும், மேலப்பேட்டை தயாளன், மதுரை சண்முகசுந்தரம், பொன்னியம்மன் மிடுவன், நிகணேசன், மணலி பிரேசைக்கான ஜெயக்குமார், புலுவப்பாளையம், ஆனந்த முருகன், பட்டாளம் அப்துல் ஜலீல், ரங்கராஜன் அவங்களும் வந்து நம்மளுடைய அருள்மணி மாலை இந்த நிகழ்ச்சிக்கும் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கும் வந்து வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஹேமலதா அவர்கள், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரோசையா, ரமா அவர்கள் டி நகர்லேருந்தும், சோமசுந்தர பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்தும், சின்ராஜ் அவர்களும் பழனி பாரதி ஐயப்ப தாங்கலிருந்தும், அடுத்து பன்னி பிரம்மணி கண்ணன் அவர்கள், மயிலை பட்டாபி அவர்கள், நெல்லை பாரதி அவர்கள், என்எம்பி நச்சுப்பிள்ளை அவர்கள், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி மற்றும் சங்கர், மேலப்பேட தயாளன், செந்தில், பழனி, சாமுண்டி, கமலாவரதன், பாபு முள்ளக்காட்டிலிருந்தும் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. வாழ்த்து தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும்.
2: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
2: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
3: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
2: 9491

0: 9933239 8667672229
1: மின்னஞ்சல் முகவரி
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com

0: தம்பி, அந்த டூ வீலர் கீய கூட.
1: ஏக்கா, எங்க போற?
0: தெருமுனையில இருக்கிற அந்த கடைக்கு போயிட்டு வரேன்.
1: கடை தெருமுனையில தானே இருக்கு, ஏன் நடந்து போக மாட்டேன் என்ன? ஏக்கா, பெட்ரோல் என்ன விலை வைக்கிதுன்னு உனக்கு தெரியுமா? அது மட்டும் கிடையாது, நடக்கிறதுனால உன்னோட உடல் நலத்துக்கும் ஆரோக்கியம் தான். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பொல்யூஷனையும் கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. நீ மட்டும் கிடையாது, பல பெற்றோர்கள் அவங்களோட 18 வயசு நிரம்பாத பிள்ளைகளுக்கு கடைக்கு போயிட்டு வர்றதுக்கு வண்டி எடுத்துட்டு போக அனுமதிக்கிறாங்க. இதனால ஏதாச்சும் அசம்பாவிதம் ஏற்பட்டு

0: அது அந்த பெற்றோருக்கு தானே ஆபத்தா முடியும். இந்த வருஷம் மே 8 to 12 வரைக்கும் சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கிறாங்க. அதோட நோக்கமே நடைபயிற்சியும் சைக்கிள் ஓட்டுறதும் தானா?
1: சரி சரி, நீ உடனே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடாத. நீ சொல்றதும் ஒரு விதத்துல சரின்னு தான் படுது. நான் நடந்தே போயிட்டு வரேன்.
0: சாலை விதிகளை மதிப்போம், பாதுகாப்பாக வீடு திரும்புவோம்.
2: உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் குறித்த தகவல்களை எழுதி வழங்கியவர்கள் ஆர்ஜி மரியம் மற்றும் ஆர்ஜி கௌதம்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் 7:45. நாம கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் இரத்த நாள பாதிப்புகளுடன் சிகிச்சைக்கு வந்த 2 பெண்களுக்கு உயர் சிகிச்சை வழங்கி மறுவாழ்வு அளிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்கொரியாவில் நடைபெறவுள்ள போல்வால்ட் போட்டியில் தெற்கு ரயில்வே அலுவலரான வீராங்கனை பரணிகா இந்தியா சார்பில் வந்து தேர்வு செய்யப்பட்டு இருக்காங்க. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் 2026 சர்வதேச சுற்றுச்சூழல் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த செய்திகளோடு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் ஹரிஹரன் பாடிய பாடல் இது. அறிவுமதியின் வரிகளுக்கு இசை சிற்பி மூவேந்தர் திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டுருக்கு. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
1: நேரம் 7:51. நாம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி வணக்கம் தமிழ்நாடு. குடுவாஞ்சேரியிலிருந்து அழகான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பிரபாகரன் அவர்கள் வந்து நம்ம செஞ்சிலுவை தினத்திற்கும் ரோட் சேஃப்டி இந்த வாரத்திற்கும் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ஸாக கொடுத்ததுக்காக வந்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய விவித் பாரதி டீமுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருமுழிசை அஸ்வினி நாகராஜ் அவர்களும் வந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்களும் சூரியமூர்த்தி கோவூர்லேருந்தும் நமக்கு வந்து வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவசுப்பிரமணியன் கார்த்திகேயன் அவர்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வாழ்த்துக்களோட நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் என்ன திரைப்படம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திலிருந்து தான் பாடல் வந்துட்டு இருக்கு. உன்னிகிருஷ்ணன் மற்றும் எஸ் ஜானகியின் குரல்களில் பா விஜயின் வரிகளுக்கு இசை பரணி.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நாம் இதுவரை கேட்ட இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார்.

0: அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் மூலம் 101 கனிமச் சுரங்கங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு சாதனை எட்டப்பட்டுள்ளதாக மத்திய சுரங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12 நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. சென்னையில் 21 புறநகர் ரயில் நிலையங்களில் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி மாற்ற மையங்கள் மற்றும் சார்ஜிங் மையங்கள் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் குத்துச்சண்டை போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்திய மகளிர் அணி 12 பதக்கங்களை உறுதி செய்துள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் இப்போது 8:02 நிமிடம்.

கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள். ஆம்நேர்களே, இது உங்கள் விருப்பம். தினம் தினம் உங்கள் மனம் விரும்பிய பாடல்கள் வானொலிகளில் வலம் வரும் நேரம் இது. நெஞ்சம் நிறைந்த பாடல்கள், அந்த பாடல்களை கடிதங்கள் வாயிலாக அனுப்பிவிட்டு அது காற்றலையில் ஒலிக்கும் நேரத்திற்காக காத்திருக்கும் நேர்களே, இதோ செவிக்கு விருந்தளிக்கும் பாடல்களை கேட்போம். அதற்கு முன்னால் சிந்தனைக்கு விருந்தாக சில வரிகள். சுவாமி விவேகானந்தர் அவர்களின் சிந்தனை இது. பிறரை பாராட்டுங்கள், பாராட்டு கிடைக்கும். பிறரை மதியுங்கள், மதிப்பு கிடைக்கும். பிறரிடம் அன்பு செலுத்துங்கள், உங்களை தேடி அன்பு வரும். ஏனென்றால் இவையெல்லாம் ஒற்றையடி பாதைகள் அல்ல, இரட்டை ஒளி பாதைகள் என்று சொல்கிறார். ஆம்நீர்களே, உங்கள் மனம் நிறைந்த பாடல்களை எழுதுங்கள் விவத் பாரதிக்கு. பாடல்கள் கிடைக்கும் காற்றலைகளில். அப்படி இன்றைய நமது உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடல் யார் யாருடைய விருப்ப பாடலாக? சிங்காதிவாக்கம் கேசவன், மருதம் ஜெயபால் ருக்கு, குணகரம்பாக்கம் கண்ணையன் மகேஸ்வரி, அமரம்பேடு ஆண்டியப்பன், காற்றம்பாக்கம் காளியப்பன், கோவூர் கோவிந்தப்பன், நெமிலி அரசன் ஆண்டாள், புளியமங்கலம் சித்திரை பெருமாள், பொன்னேரி பழுவேற்காட்டிலிருந்து ராதா கருணாநிதி, சக்திவேல் கங்கா, பிரியா அனுஷா, தட்சன் பிரியதர்ஷினி, மூலக்கொத்தளம் முருகானந்தன், கௌரி மகாலட்சுமி, ஆனந்தலாட்சி, திருமலை ஜெகன், சபரி மகேஸ்வரி, சாதனா, புளியந்தோப்பு தனசேகர், முரளிகிருஷ்ணன், நாகராஜன், ரேணுகாதேவி, நிக்கல் சுதாகர், வருண் கண்ணன். இந்த நேர்களின் விருப்ப பாடலாகவும் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியின் முதல் பாடலாகவும் நாம் கேட்கலாம். பராசக்தி திரைப்படத்திற்காக ஏகாதசி இயற்றி ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் ஷான் ரோல்டனும் தீயும் இணைந்து பாடிய பாடல்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம்.

0: आशा है स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களை 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில். இது உங்கள் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்து சேலம் பூலாம்பட்டி ராதா கோமதி, எடப்பாடி ஃபாத்திமா ஜர்ஷா, சாத்தூர் பஞ்சவர்ணம் மைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, அதிராமப்பட்டினம் ரம்ஜான் பேபி, தங்கச்சி மடம் ஃபியூலா, செட்டிப்புலம் தனுஷா, படியூர் உஷா, சென்னை புஷ்பா, அம்மாப்பேட்டை லோகநாதன், பிரேமாதேவி, ஹேமலதா, சந்தோஷ் திரள், ஆதித், வேலூர் ராமநாயக்கன் பாளையத்திலிருந்து அகமத் பாஷா, கமருநிஷா, திலு, ஷானு, ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விஷாரம் அப்துல்லா பாய், ஃபாத்திமாவி மசூத் அகமத், தாஜுநிஷா, திருவண்ணாமலை சங்கமம் நகரிலிருந்து குப்புராஜ் சத்யபாமா, போலூர் ஏழுமலை. இந்த நேர்களின் விருப்ப பாடல் இது தண்டகாரண்யம் திரைப்படத்திலிருந்து கிருஷ்ணராஜ் அனன்யா பட் குரல்களில், உமாதேவியின் கற்பனையில் ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் இதோ காற்றலைகளில்.

காற்று வெளியெங்கும் பாட்டு பரவசம் 102.3 விவத்பாரதி தமிழ் பண்பலை உங்கள் வசம். நேர்களே, உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கும் பாடல் இது மாஸ்க். இந்த திரைப்படத்திலிருந்து கருமாத்தூர் மணிமாறன் இயற்றிய பாடல் இது. ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து ஆண்டனி தாசனும் சுபாலிஷினியும் இணைந்து பாடிய பாடல். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேர்கள் தீட்டாளம் ஆதி திராவிடர் குடியிருப்பு ராஜேஷ் ராகம்மாள், உத்தரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி சஞ்சய் மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன் ஐஸ்வர்யா, ஃப்ரின்சி சோஃபியா, சைதாப்பேட்டை ஜோதியம்மாள் நகரிலிருந்து ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம் உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா, தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சி, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா.

0: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: வான்வழி எங்கும் தேன்துளி பரப்பும் பாடல்களோடு நிறைந்திருக்கிறோம் நீர்களே. இது உங்கள் விருப்பம் வழங்கிக் கொண்டிருக்கிறது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாடும் நேர்களின் எண்ணம் நிறைந்த பாடல்கள் வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்து இது மையல் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், சத்யபிரகாஷ் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரலில் ஏகாதேசி இயற்றி அமர்கீத் எஸ் இசையமைத்த பாடல் இது. திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, தூத்துக்குடி தெர்மல் நகரிலிருந்து ஜோசப், ஜசிந்தா, ஜெனிசா, ஜெயன், எடிட்டா, கண்ணகி நகர் ராஜசேகர், அடையாறு தனசேகர், துறைப்பாக்கம் யுவராஜ், திருமழிசை பிரகாஷ், மயிலாப்பூர் அருணாச்சலம், புளியந்தோப்பு கண்ணன், லைட்ஸ் ரோட் சாமிதாஸ், ஸ்ரீபெரும்புதூர் சுகதேவ், அச்சரப்பாக்கம் ராஜ்காந்த். இந்த நேர்களின் விருப்ப பாடலாக

0: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02 என் கேள்விக்கு என்ன பதில்? தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
1: ஆம்நேர்களே, இன்று காலை 10:02 உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையில் உங்களுக்காக கேள்விக்கு என்ன பதில் தொலைபேசி வாயிலாக நேர்களாகிய நீங்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952208533 மற்றும் ஒரு எண் 2838987171. இணைப்பு எண் 044. இந்த தொலைபேசி எண்கள் வாங்க கொடுக்கக்கூடிய கேள்விகள் என்ன, அதற்கான பதில் உங்களது குரலில் உங்கள் அறிவார்த்தத்தோடு வானலைகளில் வலம் வர காத்திருக்கிறது. இன்று காலை 10:02 கேள்விக்கு என்ன பதில்?

0: 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான். கற்றதும் பெற்றதும் காற்றலைகளில் கலந்து தருகிறார் நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா.
1: என்னுடைய மனைவியார் தான் பெரிய பரதநாட்டிய கலைஞர். இன்றைக்கு நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலுநாச்சியார்லையும் வேலுநாச்சியார் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க நிகழ்த்தி வேலுநாச்சியாரின் மென்மையை மேடையில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய பணியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நேரம் 8:30.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
0: நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து புளியந்தோப்பு முருகன், லக்ஷ்மி, சந்தியா, கார்த்தி, மயிலாப்பூர் மணிகண்டன், ஆனந்தி, துறைப்பாக்கம் கார்த்திக், ஜெயந்தி, ராகுல், ஷாலினி, ஸ்ரீபெரும்புதூர் குணசேகரன், நாகம்மாள், கோமதி, கண்ணகி நகர் பெரியசாமி, சந்தோஷ், சஜித்குமார், மணிவண்ணன், ராணி, அச்சிறுப்பாக்கம் தனபால், தாட்சாயினி, கல்ஃப் தேவி, தமிழ்ச்செல்வி, மாலா, மதுரை மணிநகரிலிருந்து சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய் மீனாட்சி, ஆவடி ரவிச்சந்திரன், போரூர்

மௌலிவாக்கத்திலிருந்து முருகவதி. இந்த நேர்கள் விரும்பி கேட்டுள்ள பாடல் மாமன் திரைப்படத்திலிருந்து ரவி ஜி பாடிய பாடல், விவேக் இயற்றிய பாடல். இது ஹேஷம் அப்துல் வஹாப் இசையில் இதோ காற்றலைகளில் கலக்கிறது.

உங்கள் விருப்பத்தில் அடுத்து நாம் கேட்க இருக்கும் பாடல் இது. தனுஷ் இயற்றி ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் பாடிய பாடல், இட்லி கடை திரைப்படத்திலிருந்து. அரியலூர் மாவட்டம் கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு நதியா கவியரசி ஜானசி அயப்பாக்கம் அபர்ணாநகர் மூர்த்தி கமலா பாலாஜி பூபதி கொடிமலர் கவிப்பிரியா குண்டுமல்லி செண்டமல்லி பெருமாள் வேடியம்மாள் ஜிதின் தக்ஷன் மலையம்பாக்கம் வெங்கடேசன் குன்றத்தூர் பெரியார் நகர் முருகேசன் தேவி ஆறுமுகம் சுதா வில்லிவாக்கம் குபேந்திரன் ராஜா ராஜ்குமார் ராமமூர்த்தி ஆறுமுகம். இந்த நேர்களின் விருப்ப பாடலாக

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

எங்கள் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் காத்தலைகளில் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் டியூட் திரைப்படத்திற்காக சாய் அபேங்கர் இசையில் இசையமைத்து பாடிய பாடல் குழுவினரோடு தீப்தி சுரேஷோடு இணைந்து பாடிய பாடல் இது. பாடலுக்காக காத்திருக்கும் நேர்கள் ஜமாலியா ஹவுசிங் போர்ட், பாத்திமா பவது சகோதரர்கள், ஷேக் மாஃபு, ஃபர்வின் பானு, ஹசீனா, ஹயத் பாஷா, தாராபேகம், ஃபர்சானா, தஸ்பியா ஹவுசர், நஃபீசா, இர்ஃபானா, ஹயத் பாஷா பாய், பெரம்பூர் எம்எச் ரோடு, பகதூர் பாய், ரஃபி பாய், புது கேசாவரம் வஜ்ரவேலு கேசவன், தக்கோலம் நடராஜன் கிருஷ்ணம்மாள், காஞ்சிபுரம் ஏனாத்தூர் நாகராஜ் செல்வி, ரித்திகா, பன்ருட்டி ஒரையூர் பகுதியிலிருந்து சுந்தரமூர்த்தி, மரகதம், செம்பரப்பாக்கம் ஏழுமலை ரெஜினா, சோமங்கலம் சடகோபன்.

நேரம் 8:46. காலை நேர காற்றோடு கலந்து வளம் வந்து கொண்டிருக்கிறது உங்கள் விருப்ப பாடல்கள். அடுத்த பாடலாக கூலி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கிறது. அறிவு இயற்றி அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து இருவரும் இணைந்து பாடிய பாடல் இது. மயிலாப்பூர் பட்டாபி, கபிலன், தெய்வா, முனுசாமி, சந்தர், சம்சுதீன், நளினி வில்சன், வினிதா வில்சன், பேபி ரியோனா, சுஷ்மா, பெங்களூரு டிசி பாளையத்திலிருந்து ரவீனா பிரபு, சூர்யா, செங்கம், பொன்மணி, சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு, ரமணி வில்வம், சிட்லப்பாக்கம், முருகன், கெங்கம்மாள், புதுப்பாக்கம், வரதராஜன், ரதிதேவி, நந்தம்பாக்கம், பிரியா, பாரதி குமரன், துலாசாபுரம், மனோகரன், ரவி, மோகன். இந்த நேர்களின் விருப்பத்தில் இதோ பாடல்.

0: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்தன் கோ.
1: நேர்கள் இணைந்திருக்கும் உங்கள் விருப்பம் தரும் அடுத்த பாடல் திருப்பத்தூர் மாவட்டம் புத்துக்கோயில் சினராஜு, சுமதி, பிரவீன்குமார், பிரதீப், சந்தியா, கோஷ்மிதா, பவித், யுகதீரன், ஆற்றம்பள்ளி, வேப்பம்பட்டிலிருந்து சுப்பிரமணி, ராணி, தண்டபாணி, சசி, ஷர்மிளா, பிரசாந்த், குருபாணி குண்டா, சுஜாதா, முருகேசன், சுஜித், அஜய், அனிதா, ராஜேஷ், ஜோலார்பேட்டை சந்திரமோகன், நிர்மலா, மோனிஷ், நிஷாந்த், சென்னை நெசப்பாக்கம் அமுதா, சீமான், சூர்யா, செங்கல்பட்டு பத்மா, ஆற்காடு சாத்தோர் ரமேஷ், ஈஸ்வரி. இந்த நேர்களின் விருப்பமாக இதோ நாம் கேட்கிருக்கும் இந்த பாடல் ஸ்ரேயா கோஷல், அம்ருத், ரமேஷ், ராம்நாத் இணைந்து பாடியது கார்த்திக் நேஹாவின் வரிகளில் 3BHK திரைப்படத்திலிருந்து.

0: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்கும் பாடல் தங்கலான் திரைப்படத்திற்காக சிந்துரு விஷால் பாடியது. உமாதேவி இசையில் ஜி வி பிரகாஷ், உமாதேவி வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில். விருகம்பாக்கம் சந்திரசேகரன், அமுதா, சிந்து பொந்தரை கண்ணன், ஆசை கண்ணன், அயன்புரம் சத்யநாராயணன், பம்மல் ஜோதி அன்பு, திருநன்றூர் நடுக்குத்தகையிலிருந்த தீனதயாளன், திருவல்லிக்கேணி நாராயணன், தமிழரசி, திட்டக்குடி செல்வராஜ், அசரமாப்பேட்டை கணபதி, சரஸ்வதி, சௌமியா, ஸ்ரீகவி, இந்த நேர்களின் விருப்பத்திற்காக.

0: கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: உங்கள் விருப்பம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
3: இன்னும் சில நொடிகளில் 9 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

0: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சியின் சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுரிநாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. தமிழகத்தில் +2 தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படுகின்றன. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3ஆம் இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேரம் 9:02. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேர்கள் இப்போது கேட்கலாம். திரைகானம். இசைச்சுவையும் கவிச்சுவையும் இணைந்து கைகோர்க்க செவிச்சுவை தாங்கி வலம் வரும் நிகழ்ச்சி

நிச்சயமாக இது போன்ற பாடல்களை கேட்கும்போது நம் மனதுக்குள் அதிசயமாய் மெல்ல பூ பூக்கும் இல்லையா? நேரம் 9:10. நேர்களை நாம் கேட்ட அந்த பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடியிருந்தது. வைரமுத்து கற்பனையில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

நிகழ்ச்சியில் அடுத்து பாம்பே திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். கண்ணை கொண்டு கண்ணை களவாடி கொண்டாய், தொலைத்தது விழியை என்றாலும் கூட முழியும் எனக்கு தொலைவாகி போனதே அது ஏன்?

0: பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான். கற்றதும் பெற்றதும் காற்றலைகளில் கலந்து தருகிறார் நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா.
1: என்னுடைய மனைவியார் தான் பெரிய பரதநாட்டிய கலைஞர். இன்றைக்கு நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலுநாச்சியார்லையும் வேலுநாச்சியார் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க நிகழ்த்தி வேலுநாச்சியாரின் மென்மையை மேடையில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய பணியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. நேரம் 9:17, நம்மிடம் 30 நொடி. இசையின் சுகத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையின் திரை கானத்தில் நிகழ்ச்சியின் அடுத்து ஒலிக்கும் பாடல் இது. தாயின் மணிக்கொடி இந்த திரைப்படத்திலிருந்து. உயிரின் சுவாசம் உள்ளவரை உறவின் நேசம் வேண்டுமென்றால் அந்த அன்பின் நீட்சி அது எப்படி இருக்க வேண்டும்? மலரினும் மெல்லிய மனதோடுதானே அதை பாடல் சொல்கிறது. இதோ

நேர்களை நாம் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்தார்கள் கோபால் சர்மா, தேவி. வைரமுத்து கற்பனையில் வந்த அந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் வித்யாசாகர். நேரம் 9:23. 25:00.

இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது திரை கானம் நிகழ்ச்சியில். அடுத்து எண்ணத்தை சொல்லிவிட எத்தனையோ இருந்தாலும் வண்ணத்தமிழ் சொல்லெடுத்து சொன்னால் அத்தனையும் தித்திக்கும்.

0: ராமன் அப்துல்லா திரைப்படத்திற்காக ஒழித்த குரல்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா அறிவுமதியின் கற்பனை, அது இசையமைத்திருந்தார் இளையராஜா.
1: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
2: மின்னஞ்சல் முகவரி
1: special school nirvagam@gmail.com.

பாட்டுப்பரவசம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. இது உங்கள் வசம். நேரம் 9:30. வலம் வந்து கொண்டிருக்கிறது திரை கானம்.

ஒற்றை பார்வைக்குள் ஓர் ஆயிரம் வசந்தம் நிரப்பிச் சென்றது. யார் மொட்டுக்கும் மலருக்கும் இடைப்பட்ட சொந்தம் என் மெல்லிய மனதுக்குள் வந்தபோது காற்றில் மிதக்கும் கற்கண்டாய் மாறிப்போனேன். இதைத்தான் பாடல் சொன்னது. இருவர் திரைப்படத்திலிருந்து வந்த அந்த பாடல் வைரமுத்துவின் கற்பனையில் ஏஆர் ரஹமான் இசையமைத்தது. உன்னிகிருஷ்ணனும் பாம்பே ஜெயஸ்ரீயும் பாடியிருந்தார்கள் நாம் கேட்ட அந்த பாடலை.

0: ஒரு குழந்தை பிறந்தவுடன் நாம் கொடுக்கும் தாய்ப்பால் தான் முதல் அமிர்தம். தாய்ப்பால் குழந்தைக்கு முதல் தடுப்பு மருந்து கூட.
1: மஞ்சள் நிறமா கெட்டியா சுரக்கும் இந்த தாய்ப்பால் அசுத்தமானது, ஜீரணமாகாது என்று வெளியேற்றி விடாதீர்கள். அதுதான் குழந்தைக்கு நாம் செய்யும் தீமை.
2: குழந்தைகள் சிறிய அளவு தாய்ப்பால் மட்டுமே எடுத்துக்கொள்வதால் அவர்கள் எளிதாக சுவாசிக்கவும் உறிஞ்சவும் விழுங்கவும் கற்றுக்கொள்ளுகிறார்கள்.
3: தாய்ப்பாலில் உள்ள சத்துக்கள் வேறு எந்த உணவிலும் கிடைப்பதில்லை. தாய்ப்பாலில் உள்ள வெள்ளை அணுக்கள் நோய் தொற்றையும் தடுக்கும், குழந்தையின் இறப்பு விகிதத்தை குறைக்கிறது.
4: குழந்தையின் வாழ்நாள் முழுமைக்கான வளர்ச்சிக்கு தாய்ப்பாலை புகட்டுவோம், ஆரோக்கியத்தை அளிப்போம்.

வார்த்தையில் வராத சுகம் சில நேரங்களில் பார்வையில் வரும். ஆம், மௌனமாய். மலரின் மௌனம் மொழிபெயர்க்கப்படுகிறது இங்கு காற்றலைகளில்.

மௌன பாஷை புரிந்ததானே இருக்களே. கேட்ட அந்த பாடல் கர்ணா திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்தது. நேரம் 9:43. இணைந்திருக்கிறோம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையில். இது திரைகானம்.

நிகழ்ச்சியில் எடுத்த பி ஜெயச்சந்திரன் சித்ரா குரல்களில் வைரமுத்து இயற்றிய பாடல் ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஒலிக்கிறது. மண்ணை தொடும் மழை துளியும் மனதை தொடும் கவித்துளியும் ஒன்றுதான். ஆம், இரண்டும் காத்திருந்து கிடைத்தால் சுகமோ சுகம். அப்படித்தான் சில பாடல்களும். அந்த வரிசையில் இது மே மாதம் திரைப்படத்திலிருந்து.

மலர்கூட்டமே கையேந்தி நிற்கும் என் மனமலரே, உன் நினைவுகள் கூட வாசம் தரும் என்றால் நிஜத்தில் நீ வந்தால் சுவாசம் கூட சுகமாகும். நேர்களை கேட்ட அந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் பாடியிருந்தது. வாலியின் வரிகளில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் இது. சிறைச்சாலை திரைப்படத்திற்காக அறிவுமதியின் கற்பனை, எஸ்.பி. பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் இளையராஜாவின் இசையில். ஒளி கொண்டு செதுக்கினால் வழி தருமோ என்று மொழி கொண்டு செதுக்கிய கவிதை ஒன்று பாடலாக வருகிறது காற்றில்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியானது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி விகிதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாதென ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் மேற்கொள்ளும் முடிவுகளை ஏற்பதென அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அஇஅதிமுக மேற்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு குறித்து அக்கட்சி சார்பில் தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடன் புதுச்சேரியில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சோம்நாத் ஆலயம் காலத்தால் அழியாத ஆன்மீக உணர்வை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.

0: சுரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதிபூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்ப துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்களை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி கூறியுள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலன்களில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் கேரள மாநிலங்களில் புதிய அரசமைப்பதற்கான நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ளன. மேற்குவங்கத்தில் பிஜேபி சார்பில் தேர்வு செய்யப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெறுகிறது. அஸ்ஸாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி கூறியுள்ளது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கேட்டதுக்குள்ள
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
2: நேரம் 10:03 ஆக போது. மீண்டும் உங்க எல்லாருக்குமே இன்னொரு வாட்டி இனிய காலை வணக்கம் சொல்றது. நான் உங்க ஆர்ஜி மரியா. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து நம்ம இன்றைக்கி கேள்விக்கு என்ன பதில் இந்த நிகழ்ச்சியில் வந்து சந்திக்க போகிறோம். ஸோ நேர்களாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு 2838-9871. வெளியூர் நேர்கள் 044 அப்படின்ற முன்னெடுப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஜாலியாக போகலாம் அப்படின்றதுக்காக பாட்டு கேள்விகள் மாதிரி தான் நான் வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கே தெரியும் பாடலோட வரிகள் வந்து நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் காத்துட்ருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சிங்கம் திரைப்படத்திலிருந்து தான் நம்மளுடைய முதல் பாடல் வந்துகிட்டே இருக்குது. சுசித்ரா திப்பு பாடியது, நாம் முத்துக்குமாரின் வரிகளுக்கு இசை தேவி ஸ்ரீ பிரசாத்.

0: நேரம் 10:08. ஓகே, நம்மளுடைய நேர்கள் எல்லாம் வந்து ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முதல் நேரத்தை பேசலாம். வணக்கம் விவித் பாரதி, தமிழ்எஃப்எம்.
1: வணக்கம், நான் திருத்தணி, தமிழேந்தி.
0: தமிழேந்தி ஐயா, எப்படி இருக்கீங்க?
1: எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும். சரி, உங்களுக்காக நான் ஒரு பாடலோட வரிகள் சொல்றேன், கண்டுபிடிங்க.
1: ஈஸியா கொடுங்க.
0: சரி, ரொம்ப ஈஸியா தரேன், கேளுங்க. நீ போகும் பாதை என் பூங்காவனம், நீ பார்க்கும் பார்வை என் பிருந்தாவனம்,
1: நீ போகும் பாதை பூங்காவனம். கொஞ்சம்
0: பாடிடலாமா? க்ளூ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்களா? பாடலோட வரிகள் சொல்லவா? நீ போகும்
2: பழைய
0: பாடல்கள் சொல்லட்டுமா? சரி, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா ஒன்னு சொல்றேன், கேளுங்க. மானாட மலராட, மதி ஆட நதி ஆட, மங்கை இவள் நடனமாட. ஐயோ, ஆடாடன்னு அந்த பாட்டு நினைச்சுக்கிட்டீங்களா? அது இல்ல, அதுக்குதான் நான் பொறுமையா சொன்னேன். கொஞ்சம் ஃபாஸ்டா சொன்னா இந்த பாட்டு கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, ஓகேங்க, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுத்துலாம். நன்றி. வணக்கம் விவித் பாரதி, தமிழகம். வணக்கம், யார் பேசுறீங்க? கணபதி ஐயா, சொல்லுங்க. ஓ, நீங்க அதை
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: அது இல்ல, அது இல்ல, இதே கோயில் கிடையாது. நீ போகும் பாதை என் பூங்காவனம், நீ பார்க்கும் பார்வை என் பிருந்தாவனம். வணக்கம் விவித் பாரதி, தமிழகம். குட் மார்னிங் மேம். எங்க பேசுறீங்க? மயிலாப்பூர்ல இருந்து. ஓகேம்மா.

0: ஓகேம்மா சொல்லுங்கம்மா, கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அந்த சப்ஜெக்ட் எனக்கு இதே தான், பாடினீங்களாவே பூங்கவிதை அந்த பாட்டு.
0: சூப்பர் சூப்பர். நான் நினைச்சேன் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன், பிடிச்சிட்டீங்க.
1: கண்டுபிடிச்சாச்சு, பட் லைன் கிடைக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சூப்பர்மா சூப்பர்மா, அதே சந்தோஷத்தோட வந்து கால் பண்ணுங்க நம்ம நிகழ்ச்சிக்கு. நன்றி. சரி, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஒரு உதயகீதம் அப்படின்ற திரைப்படத்துலேருந்து நம்ம நேயர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கு அடுத்து ஒரு பழைய பாடல் ஒன்று கொடுத்தோம் பார்த்தீங்களா, அது இன்னும் யாரும் கண்டுபிடிக்கல, யார் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம். கோபுரத்னம்.
0: கோபுரத்னம் ஐயா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தஞ்சாவூர்.
0: ஓகே ஐயா, இப்போ இந்த ஒரு பழைய பாடல் ஒன்று வரிகள் கொடுக்குறேன். மாநாட மலராட மதி ஆட நதி ஆட மங்கை இவள்
2: நடனமாட.
0: அப்படியே கட கட கடன் படிச்சீங்கன்னா அந்த பாட்டு
2: வந்துடும்.
0: சரி, யாருதான் நேரில் பேசிடலாம். நன்றி நன்றி.
2: பாடிருக்கேன் பாட்டுக்கு அந்த பாட்டை, டக்குன்னு வர மாட்டேங்குது.
0: சரி ஓகே, நம்ம பேசிடுவோம்.
2: ஓகே, நன்றி நன்றி நன்றி.
0: சூப்பர். வணக்கம் விவித் பாரதி தமிழகம். ஒரு நேரத்தவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, இப்போ பேசிடலாம். வணக்கம்.
3: ஹலோ
0: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், சூழமிலே சரவணன் பேசுகிறேன்
0: மேடம். சரவணன் ஐயா சொல்லுங்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா? நேரம் சரியா பாத்தீங்கன்னா 10:13 ஆயாச்சு. நம்ம இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில், உங்களுக்கான கேள்விகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடல் கேள்விகள் தான். வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம நேயர்கள் வந்து கண்டுபிடிக்கிறதுனால கொஞ்சம் நர்வஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்ப நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம், அதுக்கப்புறமா நம்ம நேயர்கள் கிட்ட வந்து பேசிடலாம்.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேரம் சரியா 10:20. நாம கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி தமிழ்FM.
2: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க.
2: ரொம்ப சந்தோஷம். லாங் டைம்.
1: ஆமா,
2: என்ன சொல்லுது, நீங்களாவே தனியா பேசி பாட்டு போடுறது முதல்ல அல்டிமேட்டா இருந்தது ஷோ. வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க, நன்றிங்க. சரி,
2: உங்களுக்கு எனக்கு பிடிச்ச பாட்டா சேர்ந்து போடுறீங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ 1.5 மாசம் போனது தெரியல,
1: நல்லா ஜாலியா பாட்டு கேட்டுட்டு இருந்தேன்னு சொல்றீங்க. சூப்பர்.
2: அதுவும் அந்த பெங்களூர் ஹைவேஸ் எல்லாம் போகும்பொழுது உங்க ஷோவை நிறைய வாட்டி கேட்பச்சா மேம்க்கு கால் பண்ணி அவ்வளவு சூப்பரா பாட்டு போடுறாங்கன்னு சொல்லணுமே அப்படின்னு நான் நினைப்பேன். பட் ரொம்ப ஹாப்பி மேம், ரொம்ப டாப்

0: டாப்-நாட்சா கொண்டு போனீங்க.
1: தேங்க் யூ
0: சார். ரொம்ப இன்டராக்டிவா இருந்தது உங்க ஷோ அப்படின்னு
1: சொல்லலாம். ஓகே தேங்க் யூ சார். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியில பாடல் வரிகள் நான் உங்களுக்கு சொல்றேன், ஓகேங்களா? இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா, காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி
0: இருக்கு.
1: இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா, காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்ந்தேன்.
0: பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன்.
1: சூப்பர் சூப்பர், கண்டுபிடிச்சிட்டீங்க, கலக்கிட்டீங்க,
0: நன்றிங்க.
1: வணக்கம், விருத் பாரதி தமிழ ஃபேம்.
2: வணக்கம் மேடம், கோயம்புலேருந்து பார்த்து நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார்.
2: வெயில் இப்பதான் கொஞ்சம் அதிகமா இருந்தது, இப்ப இன்னைக்கு கொஞ்சம் மழை பெஞ்சது மேடம்.
1: ஆமா, கொஞ்சம் நல்லா சில்லுன் இருக்கு இல்லையா?
2: ஆமா, சில்லுன் இருக்கு கிளைமேட்.
1: ஓகே, உங்களுக்கு என்ன ஒரு பழைய பாடல் வேணுமா இல்ல 90ஸ்லயே கொடுக்கவா?
2: மீடியமாண்டே கொடுங்க மேடம்.
1: மீடியமா தர,
2: 80ல இருந்து 2000க்குள்ள.
1: ஓகே, 80கள்ல ஒரு பாடல் தான் சொல்றேன், ஈஸியான பாடல் தான், கண்டுபிடிங்க. ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி. ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
2: நானொரு சிந்தே
1: காவடி இல்ல இல்ல, அந்த பாடல் இல்ல,
2: அதுவும் இல்லையா? தெரியல மேடம்.
1: ஓகே, கண்டுபிடிக்கலாம், அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
3: ஏதோ என் பாட்டுக்கு என் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன்.
1: ஹலோ, வணக்கம், விவித் பாரதி தமிழ் எஃப்எம். சொல்றதுக்குள்ள கட் ஆயிட்டாங்க. வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
4: வணக்கம்,
1: உங்க பேருங்க?
4: வணக்கம், புனேரி கலீல் அஹமத் பேசுறேன்.
1: கலீல் அஹமத் சார், நல்லா இருக்கேன். உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்கலாமா?
4: அது முதல் முறை கண்டுபிடிச்சிட்டாங்களா?
1: அது கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்களுக்கு வேற ஒண்ணு
4: கொடுக்கறேன், மேல சொல்லுங்க.
1: சரி, தென்றல் என்றாலே உன் வாசல் ஞாபகமே, வசந்தம் என்றாலே உன் வருகை ஞாபகமே.
4: நல்ல பாட்டுங்க.
0: வசந்தம் என்றாலே உன் வருகை ஞாபகமே,
1: முத பாட்டு முதல்
4: சொல்றேன்.
0: வசந்தம் என்றாலே உன் வருகை ஞாபகமே, தொட்டா சுருங்கி ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் சாலாட்டும்.
1: நன்றி நன்றி. அந்த பாடல் அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். வணக்கம், விவித் பாரதி தமிழகம். ஒரு பாடல் வரிகள் சொல்றமா? ராகங்கள் 100 அவள் கொடுத்தாள், கீதங்கள் 100 அவள் தொடுத்தாள். முதல்ல நான் கொடுக்க மாட்டேனே, நடுல இருந்தானே
5: கொடுப்பேன்.
1: சரி ஓகே, அடுத்தவங்க ட்ரை பண்றாங்களான்னு பாத்துலாம். நன்றி. வணக்கம், விவித் பாரதி தமிழகம்.
6: ராணிப்பேட்டை மாவட்டம் பியூசாரம். செல்வம் சார் மேடம்.
1: செல்வம் ஐயா, உங்களுக்கான பாடல் வரிகள்
6: சொல்லுங்க மேடம்.
1: ராகங்கள் 100 அவள் கொடுத்தாள், கீதங்கள் 100 அவள் தொடுத்தாள்.
6: இதயம் ஒரு கோவில், அது
1: இல்ல, அந்த இதயம் ஒரு கோவில் இல்ல, படம் பேர் தான்.

0: கோவில், ஆனா பாடல் வேற. ராகங்கள் 100 அவள் கொடுத்தாள், கீதங்கள் 100 அவள் தொடுத்தாள். ராகங்கள் 100 அவள் கொடுத்தால், கீதங்கள் 100 அவள் தொடுத்தாள்.
1: இது எண்பதுல வந்த படம் மேடம்.
0: ஆமாங்க, படம் பேரும் இதே கோவில் தான். படம் பேரும்
1: சொல்லிட்டேன். அது இந்த லைன் சொன்னார் மேடம். அது இல்லையா
0: மேடம்? அது இல்ல.
1: அப்படிங்களா? சரி மேடம், தெரிஞ்சுக்கிறேன் மேடம்.
0: ஓகேங்க, நன்றி நன்றி
1: நன்றி மேடம்.
0: ஓகே, நம்ம நேர்கள் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நடுவில் ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம். இந்த வரிக்கான பாடலை வந்து கண்டுபிடிச்சு வைங்க. ராகங்கள் 100 அவள் கொடுத்தால், கீதங்கள் 100 அவள் தொடுத்தால். படம் பேரும் நான் சொல்லிட்டேன். இதை விட ஈஸியான க்ளூ உங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகனின் குரல்களில், கபிலனின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருங்கள்.

0: நேரம் 10:32 நாம கேட்டுருக்கேன் இந்த நிகழ்ச்சியின் கேள்விக்கு என்ன பதில். நிகழ்ச்சி அடுத்த நேயர் வணக்கம் விவத் பாரதி தமிழகம்.
1: ஹலோ, மேடம் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்க சார். உங்க பேருங்க?
1: ரங்கராஜன்.
0: தீநகர்ல நல்லா இருக்கீங்களா சார்?
1: பாட்டு கேட்டீங்க இல்லையா?
0: ஆமாங்க.
1: இதய கோயில் தான் படம். யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ கால காற்றில் ஏன் வாடுதோ. ஓகே மேடம்.
0: நிறைய பேருக்கு வந்து அந்த பாடலோட வரிகள் வந்து எப்படி பாடல் வந்து வரும் அப்படின்ற ஒரு டவுட் ஒன்று இருந்திருக்கும் இல்லைங்களா? ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து அந்த பாடலை கண்டுபிடிக்க முடியாம போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்காக
2: அவள் கொடுத்தாள்
0: இப்போ வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அடுத்த நேற்ற பேசிடலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழகம். ஹலோ, ரேடியோ வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேருங்க ஐயா?
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு ஐயா, உங்களுக்கான பாடல் வரிகள்.
2: முல்லை பூ போலே உள்ளம் வைத்தாய், முல்லை உள்ளே வைத்தாய்.
1: முல்லை பூ போலே உள்ளம் வைத்தாய்,
2: முல்லை பூ போலே உள்ளம் வைத்தாய்.
0: வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்க பேருங்க ஐயா?
1: என்னுடைய
0: கண்டுபிடிங்க.
1: இறைவனுக்கே இது புரியவில்லை, இறைவனுக்கே இது தெரியும். அதுல பாடல் மாதிரி
0: முதல் வரியில்
1: கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தானா. பாடல
0: அருமை அருமை அருமை. நன்றி. வணக்கம். எத்தனை நாள் ஆச்சுன்றீங்களா? அந்த பாடல் கண்டிப்பா கேட்கலாம் நம்ம ரேடியோல ஒரு நாள். நன்றிங்க.
1: நன்றிமா. நன்றி.
0: வணக்கம் விவத் பாரதி தமிழகம். பாடல் வரிகள். முல்லை பூ போலே உள்ளம் வைத்தாய், முல்லை உள்ளே வைத்தாய். இல்ல, இது ஒரு 80s பாடல். யார் நடிச்சிருக்காங்களாவா? நீங்க லைனா பாடல் ரொம்ப ஃபேமஸான லைன்ங்க அது.
3: ஆமா, ஃபேமஸான லைன் தான். சரி, பட்டீங்க. ஆனா கச்சம் ஞாபகம் இல்ல. அடுத்த நேரத்துல.
0: சரி, ஓகேங்க.

0: வணக்கம்.
1: வணக்கம். பெரும்பாக்கத்துல இருந்து வித்யா ரவி.
0: வித்யா ரவிமா சொல்லுங்க.
1: பாட்டு உருஜி இவன் அழைத்தது அந்த பாட்டா?
0: அதே பாடல் தான். நன்றிமா, நன்றி. வணக்கம் விவத் பாரதி தமிழகம். ஒருத்தவங்க வந்து லைன்ல வந்துட்டு இருக்காங்க, பட் ஆனா கட் ஆயிடுறாங்க. வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
2: வணக்கம் மேடம். பண்டூட்டில இருந்து குணாலன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க ஐயா. உங்களுக்கான பாடல்
2: அஞ்சலி படத்துல வரக்கூடிய பாடல் அது.
0: ஆமாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க நம்மளுடைய நேயர் ஒருத்தங்க.
2: அப்படிங்களா?
0: இப்போ வேற ஒரு பாடலோட வரிகள் கொடுக்கலாமா?
2: ஆ, கொடுங்க.
0: பழைய பாடல் கொடுக்கவா இல்ல 90ஸ்ல போயிடலாமா?
2: எப்படி வேணாலும் கொடுங்க, முயற்சி பண்றேன்.
0: சரிங்க. கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து, நீ குரல் போல வாழு.
3: பாடல்
0: வரிகள் நான் சொல்றேன், கண்டுபிடிங்க. கிளி போல பேசு, இளம் குயில் போல பாடு, மலர் போல சிரித்து, நீ குரல் போல வாழு.
3: நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
0: சூப்பர் சூப்பர் ஐயா, அருமை, நன்றிங்க. நேரம் பார்த்தீங்கன்னா சரியா 10:37 ஆயாச்சு. நம்ம கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில்? நம்மளுடைய நேயர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமா வந்து காத்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் பாரதி தமிழகம்.
4: வணக்கம் கோபி. கோபி
0: கோபி ஐயா, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்கலாமா? சித்திரை மாதம் மார்கழியானது, என் அதிசய பூவே வா.
4: சித்திரை மாதம்
0: நினைக்கிறேன். இல்ல ஐயா, அடுத்த நேர் கண்டுபிடிக்கலாம் பாத்துடலாம். வணக்கம் விவத் பாரதி தமிழகம். சித்திரை மாதம் மார்கழியானது, என் அதிசய பூவே வா. இதுதான் உங்களுக்கான பாடல் வரிகள். இந்த பாடல் வந்து எந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து பாடி காட்டணும். வணக்கம், பேசலாம். வணக்கம். உங்க பேருங்க ஐயா? ஜானி பேசுறீங்களா?
5: நல்லா
0: இருக்கேங்க ஐயா. ஐயா உங்களுக்கான
5: ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு மாசம் மேல.
0: சரி சரி, பழைய பாடல்கள் கொடுக்கவா? உங்களுக்கு கொஞ்சம் பழைய பாடலாக கொடுக்கலாமா? 90ஸ்லேயே கொடுக்கலாமா? கண்டுபிடிக்கிறீங்களா? சித்திரை மாதம் மார்கழியானது, என் அதிசய பூவே வா. மே மாதம் இல்லை ஐயா. சரிங்க, ஓகே, கண்டுபிடிக்கலாம். நன்றிங்க, நன்றி, நன்றி கலந்து கொண்டதுக்கு, ரொம்பவே நன்றி. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வந்து நம்மளுடைய நேர்கள் பதிவுகள் என்ன அப்படின்னு சொல்கிற நம்ம இப்போ படிச்சிடலாம்.

பாபு முள்ளக்காட்டிலிருந்து நமக்கு வந்து காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குணாலன் அவர்கள் வந்து எனக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற ஆசைதான், ஆனால் வந்து இணைப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கிடைக்கும் ஐயா. பன்ருடி குணாலன் அவர்கள் வந்து நம்ம பாடல் கண்டுபிடிச்சி போட்டிருக்காங்க. அதே மாதிரி முகமது மியான் அவர்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க வந்து கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. பாலகிருஷ்ணன் அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா மற்றும் சாந்தி ரமேஷ் அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் மற்றும் ஏழு கிணறு தேவா திருமழசை அஸ்வினி நாகராஜ் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சின்ராஜ் அவங்களும் வந்து பெங்களூர்லேருந்து நமக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லியிருக்காங்க. ஆண்டனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்தும் வந்து அதே தான் சொல்லியிருக்காங்க. அள்ளிநகரம் மகாதேவன் அவர்கள் மற்றும் ஓம் பிரகாஷ் சோமசுந்தர பிரபு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் ரங்கராஜன் அவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்வதவர்த்தினி அவர்களும் வீரராகவன் அவர்கள் வந்து இனிய காலை வணக்கம், இன்று பண்பலை சிறக்கும் இனிமை பாடல்கள் மிதக்கும் இதயம் மகிழ இருக்கும் மகிழ்ச்சியில் நம்மளுடைய தொகுப்புகள் யாவும் நிலைத்து நிற்கும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுடைய நேயர்களோட

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: நேரம் 10:47. நாம கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். உங்களுக்கான பாட்டு கேள்விகள் தான் வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆர்வமாக நீங்களும் வந்து பதில் சொல்ல காத்துட்டு இருக்கீங்க. நீங்களும் கால் பண்ண வேண்டும் என்றால் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு 2838-9871. வெளியூர் நேயர்கள் 0444 அப்படின்ற முன்னிணைப்பு எண்ணையும் சேர்த்து தொடர்பு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம், விவித் பாரதி தமிழகம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். நல்லா இருக்கேம்மா, உங்க பேர் இன்னொரு வாட்டி சொல்லிடுங்க.
3: ரமா
2: ரவி, டீனகர்ல இருந்து. கண்டுபிடித்தீங்களா?
3: சில்லுன்னு
2: மழை பெய்தா?
3: பாட்டு சொல்லிடுறேன், கண்ணோடு காண்பது எல்லாம் படம்.
2: தாஜ்மஹால்
3: ஒன்று காதல் சொல்லியதே, அந்த பாட்டு
2: கரெக்டா சொல்றீங்க. சித்திரை மாதம் மார்கழியானது பாடல் வரிகளுக்கு ஏற்ப சில்லுன்னு இருக்குன்றீங்க.
4: உங்களுக்கு
2: பழைய பாடல் வேணுமா? சரிங்க. தூய நிலமாய் கிடப்பால் தன் தோளில் எண்ணெய் சொல்லுங்க. சூப்பர் ஐயா, சூப்பர். இந்த பாடல் வரிகள் சொல்லும் போது நானே கொஞ்சம் அந்த பாடல் பாடுற மாதிரியே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த நேயர். இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேற்று பேசிடலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழகம், நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853 மற்றும் ஒரு 2838-9871. வணக்கம்.
5: ஹலோ.
2: வணக்கம்மா, யார் பேசுகிறீங்க?
5: நான் மடுமா நகர் ரதி பாலாஜி.
2: ரதி பாலாஜிம்மா, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்கலாம்.
5: பழைய பாட்டு கொடுங்க.
2: பழைய பாட்டு வேணுமா? சரி, இது ஒரு பக்தி பாடல், ஓகேங்களா? இன்னைக்கு அதுவும் சேர்ந்து வந்துருச்சு. வடதிசை காவல் விசாலாட்சி, தென்திசை காவல் மீனாட்சி. வடதிசை காவல் விசாலாட்சி, தென்திசை காவல் மீனாட்சி, மேல் திசை காவல் காமாட்சி.
5: பாடி வரும் அந்த பாட்டு.
2: ஆஹா, இல்ல இல்ல இல்ல.
5: வடதிசை காவல் மீனாட்சியா?
2: ஆமா, விசாலாட்சி.
5: விசாலாட்சி
2: பாட்டு.

நன்றி. நம்ம எந்த பாட்டையும் விடுற மாதிரி இல்லை, பக்தி பாடல்களில் கூட போய் நம்ம கேட்போம் பாடல் வரிகள். வணக்கம். ரொம்பவே வந்து அனைவருக்கும் தெரிந்த பாடல் தான் இது. வடதிசை காவல் விஷாலாட்சி, தென்திசை காவல் மீனாட்சி, மேல் திசை காவல் காமாட்சி, கீழ்திசை வாசலில் மனசாட்சி அப்படின்ற

0: மனசாட்சி அப்படின்ற ஒரு பாடல் தான். இந்த திரைப்படம் பேர் வந்து நான் சொல்றேன், நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவீங்க. வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். பழையவனார்பட்டிலிருந்து ஹரி.
0: ஹரி, உங்களுக்கு நீங்க இந்த பாடலை கண்டுபிடிக்கிறீங்களா, உங்களுக்கு வேற கொடுக்கலாம்? சூப்பருங்க, சூப்பர் சூப்பர், அருமை. நம்ம கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். இதுக்கு அடுத்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்றும் இனியவை, 1950 மற்றும் 60களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பெல்லாம் வந்து ஒலி உலா வர காத்துட்ருக்கு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம். விவித் பாரதி தமிழகம்.
2: வணக்கம்.
0: உங்கள் பேருங்க ஐயா?
2: ஐயா, நம்ம விஸ்வநாதபுரம் ரமேஷ் மதுரங்க, இப்போ சென்னையிலேருந்து பேசுகிறேங்க.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கான பாடல் வரிகள் கொடுக்குறேன்.
2: ஆ, கொடுக்குமா. பழைய பாடல்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: பழைய பாடல்கள் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு ரெண்டு பாடல் இருக்கு, நீங்க கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம்.
2: ஓகேமா.
0: சரிங்க. பூக்கும் செடியை எல்லாம், சிரிக்கும் பூவை எல்லாம், உன் பெயரை கேட்டிருந்தேன். ஆமா,
2: நன்றி.
0: சரிங்க, நன்றிங்க. வணக்கம். விவித் பாரதி தமிழகம். சொல்லுங்க ஐயா, உங்க பேரு? கோபாலகிருஷ்ணன் ஐயா, சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, பூ. சரி, ஓகே, நீங்க அடுத்த நேரத்தை கண்டுபிடிக்கலாம்னு பாத்துடலாம். நன்றி. வணக்கம். விவித் பாரதி தமிழகம். சரி, பூக்கும் செடியை எல்லாம், சிரிக்கும் பூவை எல்லாம், உன் பெயரை கேட்டிருந்தேன். இதுதான் வந்து உங்களுக்கான பாடல் வரிகள். இது வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் நினச்சிங்கன்னா கால் பண்ண வேண்டிய எண்கள் 2952-5208-53 மற்றும் ஒரு 2838-9871. ஏன்னா நம்மளுடைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சி நிறைவடைய துவங்க போகிறது. அதற்கு அடுத்தது தான் வந்து நம்ம என்றும் இனியவை கேட்க போகிறோம். இப்போ ஒரு பாடல் ஒன்று உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நேயர் வந்துட்டாங்க. வணக்கம். விவித் பாரதி தமிழகம்.
3: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ மேடம்.
0: உங்கள் பேருங்க ஐயா?
3: கணேஷ். பேசுகிறேங்க.
0: கணேஷ் ஐயா, இந்த பாடல் கண்டுபிடிச்சிட்டிங்களா?
3: கண்டுபிடிச்சிருக்கேன்.
0: சொல்லுங்கள், பாடலாம், பாடுங்க. நிறைவு பாடல் வந்து வந்துட்டு ஜீவா. இந்த திரைப்படத்தோட பெயர். கார்த்திக் மற்றும் பாவ்யா பண்டிட் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை டி இமான். இந்த பாடலை தொடர்ந்து நம்ம என்றும் இனி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.
4: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். விட்டு விட்டு மின்னல் வெட்டும் சத்தமின்றி இருவர் மட்டும் அணையும் மழையடிக்கும். இது காலமழை அல்ல, காதல் மழை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. மாநிலத்தில் 95.2% பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகள் 3.81% அதிக தேர்ச்சி அடைந்துள்ளனர். மாநிலத்திலேயே ஈரோடு மாவட்டம் 98.87% தேர்ச்சி வீதத்தில் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தில் பெரும்பான்மையை உறுதி செய்யாமல் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள அரசியல் தேக்க நிலை குறித்து அரசியல் கட்சிகள் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. குஜராத் மாநிலம் சோம்நாத் கோயில் இந்தியாவின் கலாச்சார பாரம்பரியத்தின் எடுத்துக்காட்டாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சூரினாம் நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். விண்வெளி மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பத் துறைகளில் பிரான்சுடனான ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய கையிருப்பு 604 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக மத்திய உணவு அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். விளையாட்டு வீரர்களின் நலனில் அதிக அக்கறையுடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை அமைச்சர்

0: டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அசாமில் புதிய அரசின் பதவியேற்பு விழா வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் குகேஷ் 9 சுற்றுகள் முடிவில் 9 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர், சேலம், கோவை அணிகள் முதல் 3 இடங்களை பிடித்தன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்றும் இனியவை.
1: நேரம் 11:02. 1950 மற்றும் 60களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு மணி நேரம் என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியில் வந்து கேட்க போகிறோம். ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆவலோட காத்துட்ருப்பீங்க நீங்கள். ரொம்பவே சூப்பரான பாடல், போலீஸ்காரன் மகள் இந்த திரைப்படத்தில் தான் வந்துட்டுருக்கு. பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் இது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.
1: நேரம் 11:06. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பொன்னி திருநாள். திரைப்படத்தில் அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த திரைப்படம் 1960 வந்து வெளியே வந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் முத்துகிருஷ்ணன், ராஜசுலோச்சனா, எல் விஜயலட்சுமி மற்றும் மனோரமா இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் ஹிட் ஒரு திரைப்படத்துலேருந்து இப்போ ஒரு பாடல்

நேரம் 11:10. என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். 1950 மற்றும் 60களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கவிருப்பது பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எல்லா ஈஸ்வரியின் குரல்களில் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். ஊட்டி வரை உறவு திரைப்படத்திற்காக பாடல் வந்துட்டுருக்கு. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1967 வந்து வெளிவந்த ஒரு நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா, முத்துராமன், நாகேஷ் இவங்கெல்லாம் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. ஊட்டி பின்னணியில் தான் வந்து இந்த திரைப்படத்தோட பெரும்பாலான காட்சிகள் வந்து படமாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஒரு கலகலப்பான ஒரு படமாகவும் வந்து இந்த திரைப்படம் வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த படம் வந்து வெளியான சமயத்தில் சிவாஜி கணேசன் நடித்த இரு மலர்கள் அப்படின்ற திரைப்படமும் வெளியாகி ரெண்டு படமுமே 100 நாட்களுக்கு மேலே ஓடி சாதனை படைச்சிருக்கான். சோ இப்ப இந்த திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல்.

நேரம் 11:14 என்ற மினிவை இந்த நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த நம்ம கேட்க போகிற பாடல் பார்த்தால் பசி திரும் இந்த திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடல் இது. கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி. இந்த திரைப்படம் 1962 வந்து வெளியே வந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, சரோஜா தேவி, சௌகா ஜானகி மற்றும் குழந்தை நட்சத்திரமாக கமல்ஹாசன் இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்திய இராணுவத்தில் பணிபுரிகிற இரண்டு நண்பர்கள் வந்து போரின் போது அந்த பிரிந்து அப்புறமா ஏற்படுற அந்த சூழ்நிலையில் ஒன்றாக இணைகிறார்கள். அவங்களுடைய நட்பையும் பாசத்தையும் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் 100 நாட்களுக்கு மேலே ஓடி வந்து ரொம்பவே சாதனை புரிந்திருக்கிறது. இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து நாம் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்திரங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: सामाजिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்டோம். டி எம் சவுந்தரராஜன் பாடியது, கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இந்த திரைப்படம் 1967 வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், கே ஆர் விஜயா இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா பாடல்கள் எல்லாமே வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையில் வந்து ரொம்பவே அருமையான பாடல்கள் எல்லாம் வந்து இடம்பெற்றிருந்திருக்கிறது. வறுமையின் தீவிரத்தை காட்டுறதுக்காக இந்த திரைப்படம் கருப்பு வெள்ளையில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பல நடிகர்கள் வந்து மேக்கப் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்களாம். ஸோ இந்த தகவலோடு இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பு
2: நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான் கற்றதும் பெற்றதும் காற்றலைகளில் கலந்து தருகிறார் நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா.
3: என்னுடைய மனைவியார் தான் பெரிய பரதநாட்டிய கலைஞர். இன்றைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிற வேலுநாச்சியார்லையும் வேலுநாச்சியார் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க நிகழ்த்தி வேலுநாச்சியாரின் மென்மையை மேடையில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய பணியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
2: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பாரதி தமிழ் பண்பலையோடு.

11:26 நாம கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை 1950 மற்றும் 60களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் முரடன் முத்து திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியது. பாடலுக்கு இசை டி ஜி லிங்கப்பா. இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், தேவிகா, எம் வி ராஜம்மா, சந்திரகாந்தா, நாகேஷ், அசோகன், வி கே ராமசாமி, பிரேம் நசர் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. இந்த படம் வந்து 80 நாட்களுக்கும் மேலாக ஓடி பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய ஹிட் படமாக வந்து இருந்திருக்கிறது. இந்த திரைப்படம் பெங்காலி கதையான மானே நா மானா அப்படின்ற ஒரு கதையை வந்து அடிப்படையாக கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து கன்னடத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான சின்னட கொம்பே அப்படின்ற படத்தோட ஒரே நேரத்தில் தான் வந்து எடுக்கப்பட்டதாகவும் வந்து சொல்கிறாங்க. முரடன் முத்து இந்த திரைப்படம் ஒரு குடும்ப உறவுகளுக்குள் நடக்கிற அந்த பாச போராட்டத்தையும், கதாநாயகன் வந்து எப்படி தன்னுடைய முரட்டுத்தனத்திலிருந்து திருந்தி குடும்பத்தை காப்பாற்றான் அப்படின்றதையும் வந்து சொல்கிற மைய கருத்தை கொண்ட படமாக வந்து இந்த திரைப்படம் இருந்திருக்கிறது. இப்போது இந்த படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 11:31 நாம கேட்டுட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பச்சை விலக திரைப்படத்திற்காக பி சுசிலா பாடியது, கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. 1964 வெளியான இந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசன் வந்து நடித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விஜயகுமாரி, எஸ் எஸ் ராஜேந்தர், ரங்காராவ், சௌகார் ஜானகி, நாகேஷ், ராதா, எம் ஆர் ராதா

மற்றும் ஏபிஎம் ராஜன் இவங்க எல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களையும் கவியரசு கண்ணதாசன் வந்து எழுதியிருக்காங்க. டி எம் சவுந்தரராஜன் வந்து பாடல்களை வந்து பாடியிருக்காங்க. இப்போது இந்த படத்துலேருந்து நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: என்றும் இனிவை இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளுடைய நேர்கள் என்னென்ன பதிவுகள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பொன்னியம்மன் மீடுவாணி கணேசன் அவங்க வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தேனி சிலமலை பிச்சை மணி அவங்களும் வந்து இந்த காவிய பாடல்களை கேட்கும்போது ரொம்பவே வந்து அருமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள் வரிசையாக வந்து அனுப்பியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பாடல்கள் பழமையாக இருந்தாலும் கேட்பதற்கு வந்து இனிமையாக இருக்கிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பழனி அவர்களும் அலிநகர் மகாதேவன் அவர்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும் வந்து முற்பகல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்வத வர்த்தினி அவர்களும் வந்து வணக்கம் தெரிவிச்சுட்டு நம்மளுடைய அந்த முதல் பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோப்பம் அந்த பாடல் வந்து ரொம்பவே அருமை, அந்த யாரோடும் பேசக்கூடாது அந்த பாடலும் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பதிவு வந்து தெரிவிச்சிருக்காங்க. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் அவர்களும் வந்து அற்புத பாடல்கள், மறுபடியும் கேட்க பண்பலை கீதங்கள், நம்மளுடைய நேர்கள் மயங்கும் காற்றலை ராகங்கள் அப்படின்னு

சொல்லிட்டு ஒரு கவிதையாக வந்து அனுப்பியிருக்காங்க. வேல்முருகன் ஜடேரியிலிருந்தும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. மேலப்பிட தயாளன் அவர்களும் சரவணன் ராமலிங்கம் அவர்களும் வந்து நாங்களும் வந்து இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டில் யாரார் கேட்டிருக்காங்க அப்படின்ற அந்த பெயர்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க. கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வேல்முருகன் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து பாடல்கள் அத்தனையும் அருமை சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்தும் வந்து இனிய முற்பகல் வணக்கம்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் 11:37 ஆயாச்சு. நம்ம வந்து நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் மீண்ட சொர்க்கம் திரைப்படத்திற்காக ஜிக்கி பாடியது. பாடலுக்கு இசை டி செல்லபதி ராவ். இந்த திரைப்படம் 1960 வந்து வெளிவந்திருக்கிறது. ஜெமினி கணேசன், பத்மினி இவங்க ரெண்டு பேரும் வந்து நடித்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கே ஏ தங்கவேலு, டி ஆர் ராமச்சந்திரன், மனோரமா, தம்பாராம், லலிதா இவங்க எல்லாருமே வந்து இணைந்து இந்த படத்தில் வந்து நடித்திருக்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ்ஃபம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: நேரம் 11:41. நாம கேட்டு இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. 1950 மற்றும் 60களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. அந்த வகையில நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்க போற பாடல் மெட்ராஸ் 2 பாண்டிச்சேரி. இந்த திரைப்படத்திலிருந்து TM சவுந்தரராஜன் பாடிய பாடல் இது. பாடலை எழுதி இசையமைத்து எழுதிய

0: அவர் எழுதி சேமித்தவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டி கே ராமமூர்த்தி அவர்கள் 1966 வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படம் வந்து ஒரு தமிழ் நகைச்சுவை சாலை திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரோட் காமெடி த்ரில்லர் ஆன ஒரு படமாக, சென்னை முதல் பாண்டிச்சேரி வரை செல்லும் ஒரு பேருந்தில் நடக்கிற அந்த நிகழ்வுகளை வந்து நகைச்சுவையோடு த்ரில்லரோ த்ரில்லரும் வந்து கலந்து சொல்கிற படம் தான் வந்து இந்த படமாக. இந்த திரைப்படத்தில் வந்து நாகேஷ் மற்றும் மனோரமா இவங்களுடைய காமெடி காட்சிகள் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ஒரு பெரிய ஹிட்டான ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து ஹிந்தியில் பாம்பே டு கோவா அப்படின்ற பெயரில் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க 1972. டி கே ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசனோட வரிகளில் இந்த பாடல்கள் அனைத்தும் வந்து ரொம்பவே பிரபலமான பாடல்கள். இப்போது இந்த திரைப்படத்துலேருந்து நாம் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.
1: Listen, proceed. Multicolored, modern girl, where do you go, pretty girl?

0: நேயர்களின் மனம் கவர்ந்த பாடல்களின் அணிவகுப்பு வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11:46. நாம கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி என்றும் இனியவை. அடுத்து நம்ம கேட்க போற பாடல் ஏ எல் ராமன் மற்றும் கே ஜமுனா ராணி பாடியது மல்லியம் மாங்கலம் திரைப்படத்திற்காக. ஆக்சுவலி இந்த படத்தோட தெளிவான பேர் மல்லியம் மங்கலம் அப்படின்ற ஒரு திரைப்படம் தான். 1961 வந்து வெளியே வந்திருக்கிறது இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா எஸ் வி சுப்பையா, எஸ் வி சஹசிரநாமம், எஸ் என் லட்சுமி, பண்டரிபாய்,

0: மல்லியம் மங்கலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டோம்.
1: இனிய ராகங்களின் சங்கமம், இது 102.3 விவத் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 11:50 நம்மளுடைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்துட்டோம். அடுத்த பாடல் பாவமணிப்பு திரைப்படத்திலிருந்து வந்துட்டுருக்கு. இந்த பாடலை பாடியிருக்காங்க நாகூர் ஹனிஃபா மற்றும் ஜி எம் சவுந்தரராஜன். கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. 1961 வெளிவந்த இந்த திரைப்படம் வந்து மதம் மற்றும் மனித நேயத்தை மையமாக கொண்ட ஒரு குடும்ப திரைப்படமாக வந்து இருந்திருக்கு. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, தேவிகா, எம் ஆர் ராதா, டி எஸ் பாலையா, எம் வி ராஜம்மா மற்றும் நாகையா இவங்க எல்லாருமே வந்து முக்கிய கதாபாத்திரங்களில் வந்து நடித்திருக்கிறாங்க. கண்ணதாசன் எழுதிய பாடல்கள் எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து சூப்பர் ஹிட்டான பாடல்கள் தான். காலங்களில் அவள் வசந்தம், பாலிருக்கும் பழம் இருக்கும், வந்த நாள் முதல் இந்த நாள் வரை அந்த பாடலும், எல்லோரும் கொண்டாடுவோம் அந்த பாடலும் வந்து ரொம்பவே பிரபலமான பாடல். இப்போ நம்ம கேட்க போகிற இந்த பாடலும் வந்து எல்லோரும் கொண்டாடுவோம் அந்த பாடல் தான் வந்து நம்ம கேட்க போகிறோம். இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலோட நான் கிளம்புற டைம் வந்தாச்சு. நான் உங்கள் ஆர்ஜே மரியம் கிளம்புறேன். அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே சென்பு காசி உங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இணைந்திருங்கள் 102.3 பாரதி தமிழ் FM மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

என்றும் இனிவே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேரம் பார்த்தீங்கன்னா சரியா 11:57. நிகழ்ச்சி நிறைவு ஒழிக்க வரும் பாடல் பேசும் தெய்வம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலாவின் குரல்களில் வாலியின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன். இந்த திரைப்படம் வந்து சிவாஜி கணேசன் மற்றும் பத்மினி நடிப்பில் வந்து வெளியான ஒரு திரைப்படம். சரி,

0: நேரம் நண்பகல் 12:50.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: கொண்டாட்டத்தோடு மீண்டும் இணைகிறோம் நேர்களே. இது
2: ரெட்ரோ நேரம்.

ஒரு புத்தகம், ஒரு கவிதை, ஒரு பாடல், இவற்றின் மூலமாக நம்முடைய மனநிலையை மேம்படுத்தக்கூடிய நமக்கு நிச்சயம் வாழ்க்கை வசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதாவது ஒரு பயணத்தில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு புத்தகமோ, இல்லை நம்மளுடைய தனிமையில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு புத்தகமோ, அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம கேட்கக்கூடிய ஒரு பாடலோ இசையோ நம்மளுடைய மனநிலையை நிச்சயமாக மேம்படுத்தும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே உணர்வு பூர்வமாக தெரிஞ்ச, நம்ம அனுபவித்த ஒரு விஷயமாக தான் இருக்கும்.

இல்லையா? அப்படிதான் இன்றைக்கி நம்மளுடைய இசையோடு இணைந்து பயணிக்கக்கூடிய இந்த ரெட்ரோ நேரம், இந்த ஒரு மணி நேரம் நம் மனநிலையை மேலும் மேலும் மேம்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு சின்ன நம்பிக்கையோடு தொடங்கலாம் நிகழ்ச்சி தரும். முதல் பாடல் என்ன? வானம் பாடிகள் கானம் பாடினால் எப்படி இருக்கும்? சங்கீதம் என்பதே சந்தோஷம். அதுவும் யார், எப்போது, எப்படி பாடுவது என்பதில்தானே அந்த சுகத்தின் சுகந்தம் இருக்கிறது. இதோ அதைத்தான் இந்த பாடலும் சொல்கிறது.

இதில் எனக்கும் ஒரு மயக்கம் என்று பாடல் சொன்னது. நிச்சயம் நமக்கும் அந்த மயக்கம் வந்திருக்கும் இல்லையா? கேட்ட அந்த பாடல் ஏணிப்படிகள் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தது. கண்ணதாசனின் கற்பனை அது. கேவி மகாதேவன் இசையில் கேட்டு ரசித்தோம் அந்த பாடலை ரெட்ரோ நேரத்தில். நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கும் இந்த பாடல் மீண்டும் கோகிலா திரைப்படத்திற்காக கேஜி எஸ்தாஸ் எஸ்பி சைலஜா பாடியது. கண்ணதாசன் இயற்றிய பாடல், இசை இளையராஜா. பிள்ளை பிராயத்தில் உள்ளம் தொட்ட நினைவுகள், சொல்ல நினைத்தும் மனதுக்குள் மெல்ல விழுங்கிய தருணங்கள், அத்தனையும் மொத்தமாய் அரங்கேறும் நேரம்.

0: 3.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான். கற்றதும் பெற்றதும் காற்றலைகளில் கலந்து தருகிறார் நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா.
1: என்னுடைய மனைவியார் தான் பெரிய பரதநாட்டிய கலைஞர். இன்றைக்கு நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலுநாச்சியார்லையும் வேலுநாச்சியார் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க நிகழ்த்தி வேலுநாச்சியாரின் மென்மையை மேடையில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய பணியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

வலம் வந்து கொண்டிருக்கிறது ரெட்ரோ நேரம். மனம் வருடும் பாடல்கள் வானலைகளில் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சியில். அடுத்த மடி சாய்ந்த கண்ணயரும் வேளையெல்லாம் மனம் தேடும் உறவு, பிறவிகள் எத்தனையோ அத்தனைக்கும் உறவென்று நீ வந்தால் அதுதான் உயிர்ப்பின் உன்னதம். இதோ இதை சொல்லும் பாடல் இது.

நேர்களை, நாம் கேட்ட அந்த பாடல் பி சுசீலா கே ஜே யேசுதாஸ் பாடியிருந்தது. வாலி ஏற்றி இளையராஜா இசையமைத்த பாடல், பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து கேட்டோம்.

தாரமே தாயாக மாறி தாலாட்டு பாடிய ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சரி, இங்கு கணவன் அப்படி மனைவியை நினைந்து நினைந்து நெஞ்சம் நெகிழ்ந்து பாடினால் எப்படி இருக்கும்? இதோ மற்றும் ஒரு பாடல். இது மயங்குகிறாள் ஒரு மாத திரைப்படத்திலிருந்து. தந்தி கம்பிக்குள் அடைக்காக்கும் சந்தங்கள் பல, அதை முந்தி தருவது எது? மீட்டும் விரல் அல்லவா? வீணையின் நாதங்களாய் விரவி கிடக்கும் பெண்மையின் அன்பை என்னென்று சொல்வது? இதோ இசையும் கவியுமாக இணைந்து சொல்கிறார் பாடலில்.

0: விஜயபாஸ்கர் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடலை கேட்டோம். பாடல் வரிகள் கண்ணதாசன்.
1: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
2: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
2: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672229.
2: மின்னஞ்சல் முகவரி
1: special school nirvagam@gmail.com.

நேரம் 12:25. காற்றோடு கலந்து நம் காதோரமாய் சுகம் சேர்த்து கொண்டிருக்கிறது ரெட்ரோ நேரம். உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட். இசையின் வழியாக இதயம் நிறைந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா. நிகழ்ச்சியில் அடுத்து பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், கண்ணதாசன் இயற்றிய பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன். வானில் இருப்பதென்னவோ ஒற்றை நிலா, இவர் மனதில் இருப்பதோ எண்ணிலா விண்ணிலா. எண்ணத்தில் இருப்பதை நிச்சயம் எண்ணிக்கையில் சொல்ல முடியாதல்ல.

வானில் நிலவு வராத நேரம் இது. ஆனாலும் வானலையில் எத்தனை நிலாக்கள் உலா வந்தன பாடலாக. பி ஜெயச்சந்திரன், பி சுசீலா குரல்களில் ஒலிக்கும் இந்த பாடல் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்திலிருந்து.

விழியில் விழுந்த விதை ஒன்று கவிதையாய் கண் விழிக்கும். அதை படிக்கவும் ரசிக்கவும் துணையொன்று இருந்தால் அது சுகமோ சுகமல்லவா? அதைத்தான் பாடல் சொல்லி சென்றது. நிகழ்ச்சியில் அடுத்து பாய்மர கப்பல் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இது. வைரமுத்து ஏற்றி கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்க இருக்கிறது. விழிக்கு விருந்தாகி மொழிக்கு பொருளாகி உறவுக்கு உரமாகிய உயிர் பதுமையை வர்ணிக்க வார்த்தைகள் தேடினால் இப்படித்தான் வந்து விழுமோ?

நேர்களை, இனிமையான பாடல்களின் தொகுப்பு தொடரும் 12:50. இன்னும் சில நொடிகளில் 12:40 க்கான தமிழ்ச் செய்திகள் கேட்கலாம்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்துக் கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான பிளஸ் டூ தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக இழுபறி நீடித்து வரும் நிலையில் திமுக தாவேக இடதுசாரி கட்சிகள் தொடர்ந்து ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றன. சென்னை அருகேயுள்ள பனையூரில் தாவேக தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இடதுசாரி கட்சிகள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான ஆலோசனை நடைபெற்று வரும் நிலையில் விசிகவும் தாவேகாவிற்கு ஆதரவை அளிப்பது தொடர்பாக இன்று மாலை அக்கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். இந்நிலையில் மக்களாட்சியில் தேர்தல் மிக முக்கியமானது என்றும் ஆளுநர் மக்களின் வாக்களிப்புக்கு மதிப்பு அளிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார். ஆளுநருக்கு பிஜேபி தரப்பில் அழுத்தம் தரப்படவில்லை என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவின் சார்பில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. இதில் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற பிளஸ் டூ தேர்வில் 7,91,000

0: 654 பேர் தேர்வெழுதினர். இதில் 753,694 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேர்ச்சி சதவீதம் 95.2 ஆகும். இவ்வாண்டும் தேர்வெழுதிய மாணவியரில் 97% பேரும் மாணவர்களில் 93.19% தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி 3.81% கூடுதலாகும். கடந்த ஆண்டு பொதுத் தேர்வை விட இவ்வாண்டில் தேர்ச்சி சதவீதம் 0.17% கூடுதலாகும். அரசு பள்ளிகளில் 92.16% அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 96.14% தேர்ச்சி பெற்றுள்ளனர். தனியார் சுயநிதி பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள் 98.72% வெற்றி பெற்றுள்ளனர். இவ்வாண்டு கணினி அறிவியல் பாடத்தில் அதிகபட்சமாக 6,945 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாவதாக கணக்கு பதிவியலில் 1,946 பேர் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மாவட்ட வாரியாக ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்சமாக 98.87% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த வெற்றிக்காக உழைத்த மாணவ மாணவியர், ஆசிரியர்கள், பெற்றோர் ஆகியோருக்கு தமது வாழ்த்துகளையும் நன்றியையும் தெரிவிப்பதாக ஈரோடு மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மான்விழி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஈரோடு மாவட்டத்தில் கிளாஸ் 12 வந்து 22,478 ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருந்தாங்க, போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் சேர்ந்து. அதில் 10,497 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய்ஸும், 11,981 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேர்ள்ஸும் வந்து அப்பியர் ஆயிருந்தாங்க. அதில் 22,225 ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் தான் 98.87% பெற்று முதலிடம் பெற்றிருக்கு. மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுக்கு முழு ஈடுபாடோட நிறைய ட்ரெயின் பண்ணி டெஸ்ட் நிறைய வச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டும் எந்த சப்ஜெக்டை கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த சப்ஜெக்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எந்த சப்ஜெக்ட் வீக்காக இருக்காங்க அப்படிங்கிறது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வைஸ் அனாலிசிஸ் வந்து HM உள்பட எல்லாத்தையுமே வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருந்தோம். அது வைஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி எல்லா மாணவர்களையும் சிறப்பாக தேர்ச்சி பெற விட்டுருக்காங்க. இந்த தருணத்தில் இதற்காக உழைத்த அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இவ்வாண்டு தேர்வெழுதிய 250 சிறைவாசிகளில் 238 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கடந்த மார்ச் மாதம் வரை 2,17,00,000 பேர் இணைந்துள்ளதாக ஓய்வூதிய ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 8,96,00,000 பேர் சேர்ந்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2015 ஆண்டு மே மாதத்தில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் அமைப்புசாரா தொழிலாளர்கள் உட்பட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் அமைந்துள்ளது. 18 to 40 வயதுக்குட்பட்ட வங்கிக் கணக்கோ அல்லது அஞ்சலக சேமிப்பு கணக்கோ வைத்திருப்பவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நட்பு நாடுகளின் வளர்ச்சி, உலகளாவிய திறன் மேம்பாடு, பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பத்தில் புதிய முயற்சிகள் ஆகியவற்றில் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். சூரினாம் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பராமரெபோவில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து உரையாற்றிய அவர், நாட்டு நலனோடு ஒட்டுமொத்த உலகிற்காகவும் சிந்திக்கும் நாடுதான் நம்பிக்கை மிக்க நட்பு நாடு என்று குறிப்பிட்டார். சூரினாம் வளர்ச்சிப் பாதையில் முன்னோக்கிச் செல்ல இந்தியா ஆதரவளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரினாம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு இந்தியா துணை நிற்கும் என்று அவர் கூறினார். முன்னதாக சூரினாமின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மெர்வின் பொவுவாவை சந்தித்து அவர் பேசினார். உலக செஞ்சிலுவை சங்கத்தின் பல்வேறு அமைப்புகள் மனித சமுதாயத்திற்கு அர்ப்பணிப்பு உணர்வோடு பாடுபட்டு வருவதாக தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். உலக செஞ்சிலுவை சங்க தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரிடர் மற்றும் போர் சூழல் காலங்களில் இடர்பாடுகளிலிருந்து மக்களை மீட்க மனித நேயத்தோடு இந்த அமைப்புகள் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சமூகத்தின் மீது மிகுந்த அக்கறை கொண்ட இந்த அமைப்பை பாதுகாக்க இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க

0: போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஹோர்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவின் 3 போர் கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த போர் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை அமெரிக்க படையினர் வானிலேயே முறியடித்ததாக அவர் கூறியுள்ளார். திரு டொனால்டு டிரம்ப் வெளியிட்டுள்ள மற்றொரு பதிவில், ஈரான் அணு ஆயுதங்கள் கொள்முதல் செய்வதை தடுக்கும் வகையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலா ஒன்டர் லேயனுடன் மேற்காசிய சூழ்நிலை குறித்து தாம் பேசியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் வேறு எந்த நாட்டிடம் இருந்தும் அணு ஆயுதங்களை கொள்முதல் செய்வது முற்றிலும் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து தீவிர கண்காணிப்பும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த உரையாடலை ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திருமதி ஊர்சுலாவும் உறுதி செய்துள்ளார். அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை அடுத்து அந்நாட்டின் ராணுவ தளவாடங்கள் மீது அமெரிக்கா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனிடையே ஈரான் எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு பதிலடியாக ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்திலிருந்து அமெரிக்கா ஈரான் இடையே சண்டை நிறுத்தம் அமலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தோம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் அயனா அக்லி எரின் கயட்டோனா இணையை வென்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் தில்லி அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் தில்லி அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி 5:00 தொடங்குகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் கரூர் முதலிடத்தையும் சேலம் 2வது இடத்தையும் கோவை 3வது இடத்தையும் பிடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அனைத்துக் கட்சிகளும் தீவிர ஆலோசனை மேற்கொண்டுள்ளன. தமிழகத்தில் இன்று வெளியான +2 தேர்வு முடிவுகளில் இவ்வாண்டும் மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நட்பு நாடுகளின் வளர்ச்சி மற்றும் உலகளாவிய திறன் மேம்பாட்டில் இந்தியா முக்கிய பங்காற்றுகிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடந்து செல்லும் அமெரிக்க போர் கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தினால் கடுமையான பதிலடி தரப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தாம்ப்ரே அமெரிக்காவின் ஜெய்டா டேனியல் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:15. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆம்நேர்களே, ரெட்ரோ நேரத்தில் மனம் நிறைந்த பாடல்கள் வானலைகளில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் ஆட்டோ ராஜா திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து எஸ் ஜானகியோடு இணைந்து பாடிய பாடல். பாடல் வரிகள் புலமை பித்தன். சிந்தைக்குள் தேன் பாயும் நேரம் எது? சங்கத்தமிழும் சந்தத்தமிழுமாய் வந்து விழும் நேரமல்லவா? பாடாத கவிதை

என் கைகளில் சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியின் நிறைவாக நாம் கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பேசு சீலா குரல்களில். முடிசூடா மன்னன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், இது வாலி ஏற்றி சத்யம் இசையமைத்தது.

0: தொடங்கியது போல இனிமையாய் இதமாய் தொடரட்டும் உறவும், உறவின் நீட்சியும் என்ற வாழ்த்துக்களோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. நேரம் பகல் 1:20.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பாடல் உங்கள் சாய்ஸ். ஆம்நேர்களே, இது பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கெடுத்து தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு பெறும் நிகழ்ச்சி இது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பாடல் நம்ம நிறைய நேரங்களில், நிறைய இடங்களில், நிறைய சூழலில் நம்ம கேட்குறோம். கேட்குற ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு விதமான ஒரு உணர்வையும் நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த பாடலுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி சிறப்பான பாடல்கள் நிறைய நம்ம மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம முகநூல் வழியாக கேட்குறீங்க, அதே மாதிரி உங்கள் விருப்பத்தில் கடிதங்கள் வழியாக நேர்கள் வந்து பாடல் கேட்குறீங்க. அதையெல்லாம் தாண்டி இன்ஸ்டண்ட்டாக கேட்ட உடனே என்னுடைய பேரில், என்னுடைய குரலில் எனக்கு பிடித்த பாடலை நான் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் கேட்குறது அப்படின்றது வந்து ஒரு தனி சுகம். அந்த உணர்வோடு வரக்கூடிய நேர்கள் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா. சரி, நிறைய புதிய நேர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கலாம். நீண்ட நாள் காத்திருந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முடியலையே அப்படின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய நேர்களுடைய ரசனை எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து நாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இந்த நிகழ்ச்சி வழியாக. சரி, எப்பவும் போல் உங்களுக்கு தொலைபேசி எண்கள் உங்கள் நினைவிற்கு 2952 0853 மற்றும் ஒரு எண் 2838 9871. இதற்கான இணைப்பு எண் வந்து 044. இந்த எண்களில் நீங்கள் வரலாம், உங்களுக்கு பிடித்தமான பாடலை நீங்கள் சொல்லி கேட்கலாம் இந்த ஒரு மணி நேரமும். சரியா? சரி, நிகழ்ச்சியின் தொடக்கமாக எல்லாருக்கும் பிடித்த பாடலாக நம்ம வந்து ஒரு பாடலோடு வந்து நம்ம தொடங்கலாம். இது என் விருப்ப பாடல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். வசந்த கால பறவை, இந்த திரைப்படத்திற்காக வாலி ஏற்றி தேவா இசையமைத்தது. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் இந்த பாடலை கேட்டுகிட்டே இருங்க. இணைப்பில் வரக்கூடிய நேர்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து கேட்கலாம்.

0: தமிழ் பண்பலையில் இது பாடல் உங்கள் சாய்ஸ் முதல் நேயர் யார்? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: மேடம், நான் தாமரை விஜயேஸ்வரன். எப்படி இருக்கீங்க மேடம்? ரொம்ப நாளுக்கு அப்புறம்.
0: நலமா இருக்கிறோம். அப்படியே சொல்லும் போதே உங்க குரல்ல இது மகிழ்ச்சியில நடுங்குதா? என்ன சொல்றது உங்களுக்கு?
1: கண்டிப்பா மேடம், எப்படாவது பாடல் உங்கள் சாய்ஸ் வரப்போ ரொம்ப போரிங் ஆச்சு மேடம். நிஜமா மேடம்,
0: இன்னைக்கு கிடைச்சிருச்சு, அதுவும் முதல் நேயரா உங்களுக்கு கிடைச்சிருச்சு. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து நட்சத்திரம் மேடம்.
0: நட்சத்திரம்.
1: ஆமாங்க மேடம். ரேர் சாங் தான் மேடம், சூப்பரா இருக்கும் கேக்குறதுக்கு. ஜெயச்சந்திரன் சார் ஜானகி அம்மாவும் பாடி இருப்பாங்க.
0: என்ன பாடல் நட்சத்திரம் படத்துல?

0: அருமையான ஒரு பாடல் கேட்டு ரசிச்சோம் இல்லையா? நேரம் 1:12 ஆயிருச்சு. இப்போ இணைப்புல யார் இருக்கிறாங்க? வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன் மேடம்.
0: கும்பகோணத்திலிருந்து சொல்லுங்க. அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறமா நிகழ்ச்சியில சந்திக்கிறோம் நினைக்கிறேன்.
1: என்ன
0: பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து சின்னமுள் பெரியமுள்ங்கிற படத்துல இருந்து ஜெயச்சந்திரன் ஜானகி பாடின பாட்டு, இருவிடியும் மலர்ந்ததம்மா அப்படின்னு பாட்டு. இந்த பாட்டை கேட்டு ரொம்ப நாளா ஆச்சு.
0: சின்னமுள் பெரியமுள்ளா? ஓகே, அதாவது என்ன, பரவாயில்ல, நம்ம நேர்கள் ரொம்ப ரேர் சாங்காக தான் தேடி எடுத்து கேட்க

0: இந்த நேரத்துல கேக்குறதுக்கு இதமான பாடலும் கூட இல்லையா?
1: ஆமா மேடம்,
0: கேப்போம் நண்பா. நன்றி. ஜெயச்சந்திரனேஸ் ஜானகி குரல்கள்ல பூங்குயிலன் எழுதிய பாட்டு இது. சங்கர் கணேஷ் இவங்களுடைய இசையமைப்புல வருது. சின்ன முள்ளு பெரிய முள்ளு இந்த திரைப்படத்துல இருந்தேன்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பாடல் உங்கள் சாய்ஸ். யார் வந்திருக்கீங்க இணைப்பில்?
1: அம்பத்தூர்லேருந்து ரவி பேசுகிறேன் மேடம்.
0: அம்பத்தூர் ரவி, சொல்லுங்க என்ன பாடல் ரவி?
1: படம் வந்து எது எப்படி இருக்கு?
0: ம்,
1: பாடல் வந்து எங்கும் நிறைந்த இயற்கையில் என்ன சுகமோ.
0: அதை சொல்லிட்டு நீங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா பதில் அழகா சொல்லி இருந்திருக்கலாம் இல்லையா? பரவாயில்ல, சூப்பரா இருக்கும். கண்டிப்பா கேஜிஎஸ்எஸ் ஜானகி குரல்கள் கேட்கலாம். பஞ்சாரணாச்சலம் ஏற்றி இளையராஜா இசையமைத்தது. இயற்கையில எல்லாம்

எல்லாமே நல்லா தான் இருக்கும் இல்லையா? பாடலும் அதை நிச்சயமா சொல்லும் கேட்போம். நன்றி நன்றி நன்றி. உண்மையில இப்ப வெளியில இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த நீங்க கேக்குறீங்க.

0: நேரம் 1:23:50. வணக்கம்
1: மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம்.
0: எங்க கோயம்புத்தூரா?
1: ஆமா மேடம், கோயம்புத்தூர் மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பரவாயில்ல, ஒவ்வொரு ஊர்லயும் இருந்த ரசிக்கிறீங்க பாருங்க, அது ஒரு பெரிய விஷயம்.
1: கண்டிப்பா வெயிட் பாருங்க, எங்க போனாலும் உலகத்துல எந்த மொழியில தான் கேட்பேன்.
0: அத சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: சூரிய வம்சம், நட்சத்திர ஜன்னல் பாடல் மேடம்.
0: நட்சத்திர ஜன்னலா கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி. நேர்களே, அவர் கேட்ட அந்த பாடலை வந்து நம்ம கேட்போம். அதுக்கு முன்னாடி 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான் கற்றதும் பெற்றதும் காற்றலைகளில் கலந்து தருகிற நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா.
2: என்னுடைய மனைவியார் தான் பெரிய பரதநாட்டிய கலைஞர். இன்றைக்கு நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலுநாச்சியார்லையும் வேலுநாச்சியார் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க நிகழ்த்தி வேலுநாச்சியாரின் மென்மையை மேடையில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய பணியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு. நேர்களை, நாம இப்ப கேட்கலாம் சூரிய வம்சம் திரைப்படத்திற்காக மனோவும் சுனந்தாவும் பாடியது மேத்தாவுடைய கற்பனையில இசை ராஜ்குமார் இசையில வந்த பாடல்.

0: விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேரம் 1:30 நாற்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது பாடல் உங்கள் சாய்ஸ். 2952-0853 மற்றும் ஒரு 2838-9871 இந்த தொலைபேசி எண்களில் வாங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்ன அப்படின்னு சொல்லுங்க, நம்ம கேட்டு ரசிக்கலாம். இப்போ யார் நம்ம கூட? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க இணைப்புல?
1: சென்னை ஏழுக்கிணர் தேவா பேசுறேன்.
0: வாங்க தேவா, சொல்லுங்க.
1: ரொம்ப நாள் ஆச்சு.
0: மகிழ்ச்சி. என்ன பாடல், என்ன பாடல்?
1: நமது நிலைய நேயர்கள் அனைவருக்கும் இயக்குநருக்கும் நன்றி.
0: நன்றி நன்றி. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: இன்னைக்கு பிடித்த பாடல் வந்து நல்லவனுக்கு நல்லவன், ரஜினி படம். அதுல வந்து உன்னைத்தானே தஞ்சம் என்று அடைந்து. இந்த பாடல் எனக்கு பிடிக்க காரணம்னா, அந்த ஒரு முரட்டுத்தனமான ஆளை ஒரு அன்பால மாத்துவாங்க அந்த அம்மா.
0: அன்பு அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் இல்லையா?
1: அதனால அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
1: அப்பப்போ என்னுடைய மனைவி நினைச்சுப்பேன் இந்த பாடல் வரப்போ.
0: ஆஹா, அருமை அருமை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. கேஜிஎஸ் தாசும் மஞ்சுளாவும் பாடின பாடல் அது. வைரமுத்து ஏற்றி இளையராஜா இசையில அந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாமா?

0: வணக்கம், பாடல் உங்கள் சாய்ஸ்.
1: மேடம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பழனிசாமி பேசுறேன் மேடம்.
0: எந்த ஊர்ல இருந்து? சென்னை வியாசர்பாடியில இருந்து பேசுறீங்க. இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா? அதுதான் ரொம்ப தயங்க, அதெல்லாம் தயக்கம்லாம் வேண்டாம். உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுங்க. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க? ரசிக்கீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாடல்லாம் குடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு மணி நேரம். சரியா? பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு புதிய நேயர்கள் பங்கெடுக்கிறது. வாழ்த்துக்கள் பழனிசாமி. நன்றி. நன்றி. கேட்கலாம் இப்ப பாடல. ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில், தேவாவுடைய இசையில், பாஞ்சாலங்குறிச்சி திரைப்படத்திலிருந்து இதோ பாடல்.

0: வணக்கம்.
1: ஆ வணக்கம் மேடம்.
0: வணக்கம்
1: தேவராஜ் மேடம். நான் போத்தூர்லேருந்து தேவராஜ் பேசுகிறேன் மேடம்.
0: தேவராஜா?
1: ஆமாம் மேடம்.
0: சொல்லுங்க தேவராஜ். ஏழு கிணறு தேவா பேசுனாங்க, இப்போ நீங்கள் தேவராஜ் பேசுறீங்க, சொல்லுங்க.
1: தேவா, நான் தேவராஜ்.
0: தேவராஜ், என்ன பாடல் வேணும் தேவராஜுக்கு?
1: தேச சுமங்கலி படத்துல வந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டு முன்னேன்ற பாடம் மேடம். பழைய பாட்டு தான், கேட்கறதே இல்ல, போறதே இல்ல
0: கேக்குற. ஏன்னா தீர்க்க சுமங்கலின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் அந்த மல்லிகை என் மன்னன்மைங்கும் அந்த பாடல் அதிகமா நம்ம கேட்டிருப்போம். ஆமா, இந்த பாடல் உண்மையிலேயே கொஞ்சம் கேட்காத பாடல்
1: தான்.
0: நேர்களுடைய விருப்பமா கேட்கும் போது இன்னும் மகிழ்ச்சியா இருக்குது. கேட்கலாம் பாடலை.
1: ரொம்ப சந்தோஷம் மேடம்.
0: நன்றி நன்றி நன்றி. சரி, அந்த பாடல் நம்ம கேட்போம். அதுக்கு முன்னாடி
2: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு
3: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
2: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
3: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
2: 9499933239, 8667672229.
3: மின்னஞ்சல் முகவரி
2: specialschoolnirvagam@gmail.com.
0: நேரம் 1:45:30 ஆகுது. வாங்க இப்போ நம்ம கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரல்களில் தீர்க்க சுமங்கலி இந்த திரைப்படத்திலிருந்து அந்த நேர் கேட்ட பாடல் இப்போ கேட்க போகிறோம். கண்ணதாசன் இயற்றி எம் எஸ் சுசநாதன் இசையமைத்த பாடல் இது.

0: 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் இணைந்திருக்கிறோம் நேர்களை. இது பாடல் உங்கள் சாய்ஸ் தொலைபேசி வாயிலாக நேர்கள் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. இப்போ யார் இணைப்புல? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வாங்க. உங்களுக்குலாம் எப்படிதான் இணைப்பு கிடைக்குதுன்னு ஒரு பெரிய சிபிஐ தான் நான் போட போறேன்,
1: சொல்லுங்க.
0: முயற்சி பாருங்க, லக்குங்க உங்களுக்கு. சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கணும்?
1: செந்தமிழ் செல்வன் படத்துல இருந்து குயிலே இளம் மாங்குயிலேன்னு ஒரு பாட்டு வரும். அது ரொம்ப ரேர் தான் போடுறதுக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டு வரிகள் ரொம்ப அருமையா இருக்கும்.
0: சூப்பர் சூப்பர், நல்ல பாடல் உண்மையிலேயே.
1: ஆமா,
0: நல்ல தெரிவு. இளையராஜாவுடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் அவங்களோட வாய்ஸ்ல இந்த நேரம் கேக்குறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அந்த பாட்டு.
1: ஆமா, இனிமையா இருக்கும். நன்றி
0: நன்றி நன்றி. கேக்கலாம்.
1: நன்றி நன்றி.
0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நேர்களை கேட்போம். அவங்க கேட்ட அந்த பாடலை அதுக்கு முன்னாடி

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3.

0: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
1: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
1: மனசு.

0: நேர்கள் இதுவரை கேட்டும் பங்கேற்றும் சிறப்பித்த இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

102.3 விவத் பாரதிய தமிழ் பண்பலையில் நேரம் இப்போது 1:59:45. இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கான ஆங்கில செய்திகள் இடம்பெற கேட்கலாம்.

0: 30-day window for final negotiations on Iran's nuclear program, sanctions relief and Strait of Hormuz transit arrangements. This is Vinod Kumar for Akashvani News from Dubai.
1: In IPL cricket, Delhi Capitals will face Kolkata Knight Riders at Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 p.m. Yesterday, Lucknow Super Giants defeated Royal Challengers Bengaluru by 9 runs in a rain-affected match at Bharat Ratna Shri Atal Bihari Vajpayee Khana Cricket Stadium in Lucknow. And now, before we end the bulletin, the headlines once again. West Bengal BJP Legislature Party to meet in Kolkata today to elect its leader. DRDO and Indian Air Force successfully conduct maiden flight trial of indigenous Tara glide weapon. Prime Minister Narendra Modi describes Somnath Temple as timeless symbol of Bharat's resilience, unity and civilizational strength. US Court of International Trade declares Trump administration's 10% universal tariff levied on imports from India and other countries illegal. U.S. President Donald Trump says United States and European Union are united in ensuring that Iran never acquires nuclear weapons. And in IPL cricket, Delhi Capitals to take on Kolkata Knight Riders in Delhi this evening. With that, we end the midday news.
2: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 2:15.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோ நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். என் போன்ற தித்திக்கும் கானங்கள் திகட்டாமல் காற்றலையில் வலம் வர காத்திருக்கிறது நேயர்கள். அந்த வகையில் இன்னைக்கு என்ன மாதிரியான பாடல்களை கேட்டு ரசிக்க போறோம் அப்படின்னா, பேருந்து பயணம் அப்படின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் பாட்டை கேட்டுக்கிட்டே பயணம் செய்யறது அப்படின்னா அது ரொம்ப பிடித்தமாகவும் இருக்கும் இல்லையா, கூடுதல் சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரியான பாடல்களை கேட்கும்போது, இப்போ பேருந்து பயணத்துல கேட்டு ரசித்த பாடல்கள் அப்படின்னு சொல்லும் போது அது நினைச்சாலே இனிக்குது இல்ல. சரி, முதல் பாடல் என்ன பாடல்? எங்க சின்ன ராசா இந்த படத்துல இருந்தான் கேட்க போறோம். கொண்ட சேவல் கூவும் நேரம் அந்த பாடலை தான் கேட்க போறோம். கிராமிய கல்யாண வீடுகள்ல அதிகம் கேட்டு ரசித்த பாடல்கள்ல இதுவும் ஒன்னு. ராதா பாக்யராஜ் அவங்க நடிச்ச படத்துல இருந்தான் நம்ம கேட்க போறோம். 1987 வெளிவந்த இந்த படம், சங்கர் கணேஷ் அவருடைய மியூசிக்ல வெளிவந்த வாலியோட வரிகளில் இந்த பாடலை நம்ம கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடின பாடல். இதே பாடல் பார்த்தீங்க அப்படின்னா உதித் நாராயணன், அனுராதா பட்வால் இவங்க வந்து ஹிந்தியில் பாடியிருப்பாங்க. அனில் கபூர், மாதுரி தீக்ஷித் இவங்க நடிப்பில் 1992 பேட்டா அப்படிங்கிற மூவியில் வெளியில் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சம் சம் சம் சம் அப்படிங்கிறதும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் தமிழில் கேட்கும்போது பிப்பி பிப்பி டும் டும் டும் டும் அப்படிங்கிறதும் அழகாக இருக்கும். கேட்டுடலாமா?

உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். பயணம் அப்படின்னாலே ஒரு அலாதியான பிரியம் இருக்குங்க, யாருக்கு தான் பிடிக்காது. அதுவும் பயண பாடல்களை கேட்கணும்னா அது இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் நீண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். சரி, அடுத்த பாடல் சின்ன தம்பி அப்படிங்கிற படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். அரைச்ச சந்தனம் அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடிய பாடல். இது இளையராஜாவோட இசையில் இந்த பாடலை கேட்க போகிறோம். இந்த பாடல் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது? இளையராஜா அவருடைய இசையே ஸ்பெஷல் தான் இல்லையா? கங்கை அமரன் கற்பனை கூட அப்படி அந்த காம்போ நல்லாயிருக்கும். எஸ்பி சுப்பிரமணியம் பிரபு இவங்களுடைய காம்பவும் நல்லா இருக்கும். ஒரு வெகுளித்தனமான இளைஞன் தேவையான அத்தனை பாவங்களையும் பிரபு கொடுத்திருப்பார் அந்த பாடல்ல. வயலின் ஃப்ளூட்டை தாண்டி ஒலிக்கக்கூடிய எஸ் பி பாலசுப்ரமணியம் அவருடைய குரல் மான்விழி ஒரு தேன்மொழி நல்ல மகிழம் பூவு அதரம் அதரம்னா உதடு அப்படிங்கிறத இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு எத்தனை அலாதியான சிந்தனை பாருங்க. ஏலம் பூவு கோலம் போடும் நாசி தான், நாசி அப்படிங்கிறது மூக்கு, அந்த மூக்கு வந்து ஏலம் பூவு ஏலக்காய் வாசனைக்கு அப்படி கம்பைன் பண்ணி எழுதியிருக்காரு கங்கை அமரன். கேட்டுருவோமா அந்த பாடலை?

அந்த கைத்தட்டுறது கூட அழகாக தான் இருக்குல்ல. பஸ்ஸில் போகும்போது நமக்கும் கைத்தட்ட வரும்னு அழகாக கைத்தட்டிப்போம் அந்த பாடல்கள்லாம் கேட்கும்போது. அடுத்த பாடல் வந்து சின்னவர் இந்த படத்திலிருந்து தான் கேட்க போகிறோம். அந்தியில வானம், மனோ ஸ்வர்ணலதா பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில் வரக்கூடிய பாடல் இது. இந்த பாடல் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடற்கரை காட்சியோடு இணைந்த அந்த நடனம் எப்படி இருக்கும் இல்லையா. 2019 பார்த்தீங்க அப்படின்னா யுவன் சங்கர் ராஜா புது சவுண்ட் டீலக்ஸ் யூஸ் பண்ணி பிஜிஎம் கொடுத்துருப்பார் இந்த பாடல் மாதிரி. கேட்கலாமா இப்போ இந்த பாடலை?

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 திரைகாணம் நிகழ்ச்சியில இணைந்து பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். மீரா வெங்கட்ராமன், மதுரை சோ சண்முக சுந்தரம், செங்கல்பட்டு ரமணி வில்வம், ஓம் பிரகாஷ், பொன்னியம்மன் மேடு அன்னை கணேசன், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து சோம சுந்தர பிரபு, குறிஞ்சிக்கேணியிலிருந்து அசாருதீன், மேலப்பேடு வி தயாளன், பிரபாகரன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து, திருமழிசையிலிருந்து அஸ்வினி நாகராஜ், தீட்டாலம் டி சி ராஜேஷ், கிருஷ்ணகுமார்

குடியிலிருந்து பழனி இவங்கெல்லாம் நமக்கு வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பேருந்து பயணத்தில் ரசித்த பாடல்களோட தொகுப்பாக வளம் வரக்கூடிய பாடல்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. ஏழு கிணறு தேவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா பதிவு பண்ணியிருக்காங்க. இனிய மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் வீரராகவன் பதிவு பண்ணியிருக்காங்க. இதயம் மகிழ்ச்சி இனிய உதயமாகும் பாடல்கள் கேட்பதற்கு நேயர்கள் நெஞ்சில் நிறையும் நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி பண்பலை பகிரும் பாடல்கள் எழுச்சி பரவசம் எழும் ராக கீதங்கள் நிகழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவர் சொன்னாரு, அரச்ச சந்தனம் இந்த பாடலுக்காக கவிஞரின் கற்பனை வரிகளை அவர் எடுத்து எடுத்து சொன்னது ஒரு சுக அனுபவம் தாங்க. ஒவ்வொரு பாடலையும் எவ்வளவு மெனக்கிடல் செய்து கொண்டு துருவி துருவி எடுத்து நேயர்களுக்கு வழங்குவதற்கு ஒரு மனசு வேணுங்க. வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுற்றுலா ஊட்டி சுற்றுலா பயணத்தில் நீங்கள் காற்றலையில அப்படியே தவழ விடக்கூடிய அந்த பாடல்கள் இப்பொழுது எனக்கு தோழனா உலா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தீட்டாளத்திலிருந்து டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். தேன் போன்ற தித்திக்கும் கானங்கள் திகட்டாமல் காற்றலையில் வலம்பெற நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைகானத்தை. திரைகானத்துல பேருந்து பயணத்துல அப்படி கேட்டு ரசித்த பாடல்களை நம்ம திரும்பியும் விரும்பியும் பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பசும் பொன் படத்திலிருந்து வரக்கூடிய பாடல் இது. கிருஷ்ணச்சந்தர் மற்றும் சுஜாதா பாடிய பாடல், வித்யாசாகரோட இசையில வைரமுத்துவோட கற்பனையில வரக்கூடிய பாடல் இது. இந்த பாடல்ல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லாமே ஸ்பெஷல் தாங்க. ஏதோ இந்த பாடல் மீது தீராத ஒரு ஆசை நமக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. நடிகர் திலகம் அவருமே இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. பிரபு, சிவகுமார், ராதிகா இப்படி ஏராளமானவங்க இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. யுவராணி, விக்னேஷ் அவங்களுடைய ஆக்டிங் இந்த பாடல்ல நம்ம ரசிச்சிருப்போம்.

சொன்ன மாதிரியே அந்த பறவையோட சவுண்ட் இன்னுமே கேட்டுக்கிட்டே இருக்கு பார்த்தீங்களா. இதுதான் இந்த பாடலுடைய ஸ்பெஷாலிட்டியே. அதுவும் அதை பேருந்தில் கேட்கும்போது அது இரட்டிப்பு மகிழ்ச்சி தான் இல்லையா. நமக்கு எவ்வளோதான் கவலை இருந்தால் கூட அந்த கவலையெல்லாம் மறக்கணும் அப்படின்னா பாடல்கள் ஆகச்சிறந்த ஒரு வழி. அதுலேயும் நம்ம பஸ்ஸில் போகும்போது கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாடல்கள்லாம் நமக்கு கை கொடுக்கும். இப்போது என் உயிர் தோழன் இந்த படத்துலேருந்து கேட்க போகிறோம். குயிலு குப்பும் அந்த பாடல் மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் கற்பனையில் இந்த பாடலை நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடலில் என்ன அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமிய சந்தம்ங்க அப்படியே நிரம்பி வழிந்தோடக்கூடியதாக இருக்கும். அதையும் தாண்டி வரக்கூடிய கோரஸ் வாய்ஸ் அது ரொம்ப சிறப்பு அம்சமாக இருக்கும். குழுவினர் பாடும்போது ரொம்ப சிறப்பு அம்சமாக இருக்கும். அப்போ தான் அந்த கிராமிய சந்தம்னா இப்படி தான் இருக்கும்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். பாபு ரமா தென்னவன் இவங்கெல்லாம் நடித்த படம் 1990 ஆண்டு வெளிவந்த இந்த படத்திலிருந்து பாடல்.

நேயர்கள் அணிந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு திரைகாணும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பேருந்து பயணத்தில் கேட்டு

ரசித்த பாடல்களை நம்ம விவித் பாரதி தமிழ் பண்பலையில கேட்டுட்டு இருக்கோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல் கங்கை அமரனோட கற்பனையில இளையராஜாவின் இசையில் தர்மதுரை படத்திலிருந்து உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. திருவிழான்னா இந்த பாடல் எல்லாமே டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாடல் இப்ப உங்களுக்காக.

இதுவரை இத்திரைகானம் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சோம். பேருந்து பயணம்னா இந்த பாட்டோட நிறுத்திட முடியுமா என்ன? 3 மணிக்கு திரைசோலையிலையும் இந்த பேருந்து பயணத்துல கேட்டு ரசித்த பாடல்களை நம்ம தொடரலாம். உங்களுடைய மெசேஜ் கூட இருக்கு, அந்த மெசேஜ் எல்லாமும் நம்ம வந்து அப்போ 3 மணிக்கு படிக்கும் போது படிச்சிடலாம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 2:55. நேயர்கள் இனி கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று பாராளுமன்ற உறுப்பினர்களின் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் பற்றிய சிற்றுரை இடம்பெறுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் எனும் MPLAD திட்டம் இந்திய அரசாங்கத்தால் 1993 December 23 அன்று உருவாக்கப்பட்டது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது MPக்கள் உள்நாட்டில் உணரப்படும் தேவையின் அடிப்படையில் நீடித்த சமூக சொத்துக்களை உருவாக்குவதை வலியுறுத்துவதன் மூலம் அவர்களின் தொகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை பரிந்துரைக்க முடியும். தேசிய முன்னுரிமைகள் மற்றும் சமூக தேவைகளின் நீடித்த சொத்துக்கள் அதாவது குடிநீர், ஆரம்ப கல்வி, பொது சுகாதாரம் மற்றும் சாலைகள் போன்றவைகளை மேம்படுத்த இந்த நிதி செலவழிக்கப்படும். ஆரம்பத்தில் இத்திட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் திட்டமிடல் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. October 1994 இத்திட்டம் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்திற்கு மாற்றப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு MPயும் ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் செலவழிக்க உரிமையுண்டு. 2016 ஜூனில் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உள்ளூர் பகுதி மேம்பாட்டு திட்டம் வழிகாட்டுதல்கள் படி MPLAD நிதியானது ஸ்வச் பாரத் அபியான், அணுகக்கூடிய இந்தியா போன்ற திட்டங்களை செயல்படுத்தவும் பயன்படுத்தப்படலாம். மாநிலம் முழுவதையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்யசபா உறுப்பினர்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மாவட்டங்களில் இத்திட்டத்தின் மூலம் செயல்படுத்துவதற்கான பணிகளை தேர்ந்தெடுக்கலாம். MPக்கள் மாநிலத்தில் இயற்கை பேரிடருக்கு 25 லட்சம் ரூபாய் வரையிலும், கடுமையான இயற்கை பேரிடர் அதாவது சுனாமி, பெரிய சூறாவளிகள் மற்றும் பூகம்பங்கள் ஏற்பட்டால் 1 கோடி ரூபாய் வரையிலும் செலவு செய்யலாம். இத்திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு MPக்கும் வழங்கப்படும் நிதியானது 2011-12 ஆண்டுக்கு 5 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் நிதியை வெளியிடாத பட்சத்தில் அது அடுத்த ஆண்டுக்கு கொண்டு செல்லப்படும். MPக்கள் தங்கள் நிதியில் குறைந்தபட்சம் 15% மற்றும் 7.5% மதிப்பிலான பணியை முறையே பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் சொத்துக்களை உருவாக்க பரிந்துரைக்க வேண்டும். MPLADS-க்கான நிதியை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்துடன் அதிக நீடித்த சொத்துக்களை உருவாக்குவதற்கும் விளையாட்டு மேம்பாட்டுக்கான தேசிய திட்டத்துடனும் ஒருங்கிணைக்க முடியும். சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட பிரிவினரை கவனிக்கும் சங்கங்கள் அல்லது தொண்டு நிறுவனங்களுக்கு தளர்வான மானியம் ₹1 கோடி வழங்கப்படும். இந்நிதியால் பயன்பெறும் முக்கிய முன்னுரிமை துறைகள் குடிநீர் வசதி, கல்வி, மின்சார வசதி, மரபுசாரா எரிசக்தி வளங்கள், சுகாதாரம், நீர்ப்பாசன வசதிகள், ரயில்வே, சாலைகள், பாதைகள் மற்றும் பாலங்கள், விளையாட்டு, விவசாயம் மற்றும் அது சார்ந்த செயல்பாடுகள், சுய உதவிக்குழு மேம்பாடு மற்றும் நகர்ப்புற மேம்பாடு ஆகியன. இந்நிதியில் அனுமதிக்கப்படும் மற்ற பணிகள் மூலோபாய இடங்களில் CCTV கேமரா வழங்குதல், பள்ளிகள் மருத்துவமனைகளில் பயோடைஜஸ்டர்ஸ் நிறுவுதல், விவசாயிகளுக்கு நிலையான எடையளவு இயந்திரங்களை வழங்குதல், பொது இடங்களில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை நிறுவுதல், தங்குமிடங்கள் அமைத்தல் போன்றவை. அரசு நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் திட்டங்கள்

0: திட்டங்களுக்கு முதல் தவணையாக திட்ட மதிப்பீட்டில் 75%, அரசு சாரா நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் திட்டங்களுக்கு 60% வழங்கப்படும். 2 லட்சத்திற்கும் குறைவான சிறிய திட்டங்களுக்கு முழு தொகையும் ஒரே நேரத்தில் வெளியிடப்படும். நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்குதல், ஆம்புலன்ஸ்கள் மற்றும் அமரர் வாகனங்கள் போன்ற திட்டங்களை மாவட்ட அதிகாரிகளுக்கு சொந்தமான மற்றும் கட்டுப்படுத்தும் வகையில் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் கணினி கல்வி அறிவை மேம்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக மைக்ரோசாப்ட் ஆபீஸ் மென்பொருளை வாங்குவதுடன் ஒரு பள்ளிக்கு 2 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் இந்த நிதி இப்போது அனுமதிக்கப்படுகிறது. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இதுவரை பாராளுமன்ற உறுப்பினர்களின் உள்ளூர் பகுதி மேம்பாட்டுத் திட்டம் சிற்றுரை கேட்டீர்கள்.
1: இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்டோம். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 3 மணி.
2: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை சோலை. தேன் போன்ற தித்திக்கும் கானங்கள் திகட்டாமல் காற்றலையில் வலம் வர கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. பேருந்து பயணத்தில் கேட்டு ரசித்த பாடல்களை இந்த 1 மணி நேரமும் நாம் தொடரப்போறோம். சுந்தர புருஷன் இந்த படத்திலிருந்து தான் முதல் பாடலா கேட்டு ரசிக்க போறோம். சித்ரா பாடிய பாடல் இது. சிற்பியின் இசையில் வரக்கூடியது இந்த பாடல். 1996 வெளிவந்த படம். சபாபதி அவருடைய டைரக்ஷன்ல வெளிவந்தது. கதை எழுதினது பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன், அவரே ஹீரோவாகவும் நடிச்சிருப்பாரு. நாட்டாமை உள்ளத்தை அளித்தா இந்த மாதிரியான படங்களுக்கு இசையமைத்த சிற்பி அவர். வைரமுத்து அவருடைய கற்பனை இந்த பாடல்ல சொல்லவே வேணாம். இடையில வந்து பாத்தீங்கன்னா லகுதுகு லகுதுகுன்னு நமக்கு வார்த்தைகளே வராட்டா கூட அதை பாடல் வழியா பாடும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இடையில ஸ்லோகம் வேற, அந்த கோரஸ் வாய்ஸ் வேற, இதெல்லாம் சேர்ந்து இந்த பாடல் உங்களுக்காக இப்போ

0: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 திரைசோலை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். பேருந்து பயணத்துல கேட்டு ரசித்த பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் தெரிக்க விட்ட பாடல்கள்லாம் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறவங்கள்லாம் அப்படியே பேசுறது கேட்காத அளவுக்கு நமக்கு பாடல் மட்டுமே காதில் விழும். இந்த வகையில் அடுத்து வரக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா ராஜகுமாரன் இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இளையராஜா வினசியில் ஆர் வி உதயகுமார் அவருடைய கற்பனையில் வரக்கூடிய பாடல். 1994 வெளிவந்த இந்த படத்துல பிரபு, மீனா, நதியா இவங்கெல்லாம் அந்த 80கள் காலகட்ட எக்ஸ்பிரஷன் அப்படின்னா அதை சொல்லவா வேணும், அதே மாதிரி இன்னைக்கும் இருக்கும். பிரபு அவர்களுக்கு வந்து இது 100வது படமும் கூட. இளையராஜா அவருடைய இசையில எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் பாடினதுல அவர் பாடி நடிச்சிருப்பார் எஸ்பி பாலசுப்ரமணியம், மீதி பிரபு அவர் எக்ஸ்பிரஷன் கொடுத்து முடிச்சிருவாங்க இந்த பாடலை. அந்த பாடல் இப்ப உங்களுக்காக.
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய? சொல்ல மாமா.
2: என்னன்னு சொல்ல?
1: ஓ யோசிக்கிறிய?
2: எப்படி சொல்ல?

பேருந்து பயணத்துல அப்படியே ஏறி பாடல்கள்லாம் கேட்டுட்டே மெசேஜையும் போட்டுட்டாங்க நேயர்கள். பண்ணையபுரம் மணிகண்டன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. பழனி கவிதா பாப்பாரம்பட்டியில இருந்து வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. கேம் கார்டன்ல இருந்து எம் ஜி செல்வகுமார், ஹேமலதா அவங்க கள்ளக்குறிச்சியிலிருந்து வானமழை கானமழை இரண்டும் ஒரு சேர கேட்டு ரசிக்கின்றோம்னு போட்டிருக்காங்க. அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும்னு கண்டாஜி மங்கலம் கிராமத்திலிருந்து சரவணன் அமுதா இவங்க பதிவு பண்ணிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க வந்து பசும்பொன் திரைப்பட பாடல் ரொம்ப பிடித்த பாடல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்களை தொடர்ந்து தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் அவங்களும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், பாடல்கள் ஒவ்வொன்றும் சொக்க வைக்கும் பாடல்களா இருக்கு. அவங்களுமே அந்த தாமரை பூவுக்கும் அந்த பாடல் எனக்கு பிடித்த பாடல்னு பதிவு பண்ணிருக்காங்க. மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், மேலப்பேடு வி தயாளன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. புரசிவாக்கம் சவுந்தரராஜன், நீண்ட இடைவெளியை விட்டு பிறகு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. கே எம் கார்டன்ல இருந்து எம் ஜி செல்வகுமார், இதற்கு தானே ஆசைப்பட்டாய் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மைண்ட் வாய்ஸ் தெரியுது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிருக்காங்க. பாலா கார்த்திகா வாழ்த்துக்களை பதிவு பண்ணிருக்காங்க. பிரபாகரன், திரைகானத்துல ஒலிக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் அருமை, பயணம் செய்யும் போது ரசிக்கக்கூடிய பாடல்களை வர்ணனையுடன் சுவைப்பட வழங்கக்கூடிய ஆர்ஜே உங்களுக்கும் நன்றிகள்னு பதிவு பண்ணிருக்காரு. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பாடல்கள் ஒவ்வொன்றும் தித்திக்கும் தேனமுதமா இருந்தது, அனைத்து பாடல்களும் அருமை, அசத்திட்டீங்க அப்படின்னு பதிவு பண்ணிருக்காங்க. பாலச்சந்தர், இன்னும் அதிக பாடலை எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கேம் கார்டன்ல இருந்து எம் ஜி செல்வகுமார், சித்திரையில் மழை பெய்தால் செல்வமழை என்பார்கள், காலையில் சற்று மழை பெய்து பூமி குளிர்ந்தது, மற்றொரு பக்கம்

உங்களுடைய குரலும் வருது அப்படிங்கிற மாதிரி பதிவுகளை கேட்டது என்னுடைய மனம் குளிர்ந்தது அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு. முத்துக்குமரன் வெளிவாக்கத்திலிருந்து திரைகானம் நிகழ்ச்சி அப்படின்ற பாடல்கள் அருமையாக இருக்குது. அடுத்த நிகழ்ச்சிக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. பேருந்தில் கேட்ட பாடல்களை வீட்டிலிருந்தே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே பேருந்தில் பயணம் செய்து எங்கோ ஊர் தெரியாத இடத்துல இறங்கி விட்டது போகிற ஒரு ஃபீல் வருது பாருங்க அப்படின்னு கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார். திரைகானத்தில் நேரம் போனதே தெரியவில்லை, அவ்வளவு அற்புதமான பாடல் தேர்ந்தெடுத்து ஒளிபரப்பிய உங்களுக்கு நன்றிகள். என்னுடைய இந்த ஊட்டி பயணம் பாடல்கள் துடையோடு வெற்றிகரமா தொடர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தீட்டாளம் டி சி ராஜேஷ் அவருடைய பதிவு. ஜெயங்கொண்டத்திலேருந்து எஸ் பாலச்சந்தர் பேக் டு பேக் சாங்ஸ் போடுங்கன்னு. அப்போ நான் எப்போ சார் உங்களுக்கு அந்த சாங்ஸ்க்கான டீட்டெயிலை சொல்கிறது, அதனால இடையிடையில் இப்படி நம்ம கேட்கணும். சூப்பராக இருக்குது, இந்த மாதிரியான பாடல்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அதை அவங்கள தொடர்ந்து அடுத்து ஒரு மணி நேரமும் பயணம் செய்யும் போது ரசிக்கக்கூடிய பாடல்கள் நேயர்களாகி எங்களுக்கு இது ஒரு இசை விருந்து தாங்க, வர்ணனையோடு வழங்கி கொண்டிருக்கும் உங்களுக்கும் நன்றி, அனுபவம் அலாதி தாங்க அப்படின்னு பிரபாகரன் அவருடைய பதிவு. நிலையத்தில் நேரம் 3:15. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன் படத்திற்காக வரக்கூடிய பாடல். இளையராஜாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் இது. ஸ்வர்ணலதா அவங்களுடைய ஃபேவரட் சாங் நமக்கு எவ்வளவோ இருக்கும், அதில் இது ஒரு டாப்பான பாடலும் கூட. இளையராஜா அவருடைய இசையில் பெரைசூடன் அவருடைய கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல் கார்த்திக் மோனிஷா இவங்க நடிச்சிருப்பாங்க. மோனிஷா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நம்மளை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் அந்த பாடலில் நடிச்சிருப்பாங்க. சிரிச்சுக்கிட்டே பாடும்போது அவ்வளவு அழகாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் பாடியிருப்பார். கேட்டுருவோமா?

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 திரைசோலை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இப்ப வரக்கூடிய பாடல் மனோ எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில். இது சின்ன மாப்பிள்ளை படத்திற்காக வரக்கூடிய பாடல். 1993 வெளிவந்த இந்த படம் சந்தான பாரதி அவருடைய இயக்கத்துல வெளிவந்தது. டவுன் பஸ் பாடல்கள்ல டாப் லிஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல இந்த பாடல் ஒன்று. எஸ் ஜானகி அவங்களுக்கு இந்த பாடலை பாடும்போது 55 வயதான். இதுல நம்ம அதிகமா ரசிச்சோம் அப்படின்னா பிரபு சுகன்யா அவங்களுடைய டான்ஸையும் நம்ம ரசிச்சிருப்போம் இல்லையா. சரி, பயணம் பரவசம், அந்த பரவசத்துல இப்ப இந்த பாடல் உங்களுக்காக.

சுந்தர் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட திரை சோலை நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பஸ்ல எவ்வளவு கும்பல் இருந்தாலும் கை கால் அப்படியே தாளம் போட வச்ச ஒரு பாடல் இது. சின்ன கவுண்டர் படத்துல இருந்து வரக்கூடிய பாடல் இது, முத்துமணி மாலை. அந்த பாடலை தான் கேட்டு ரசிக்க போறோம். எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடிய பாடல் இது. இளையராஜாவின் இசையில் ஆர் வி உதயகுமார் அவருடைய கற்பனையில வரக்கூடிய பாடல். அதுவும் இந்த பாடலை ஜக் ஜக் ஜக் ஜக் நம்மளே என்னமோ அந்த வண்டியில ஏறி போற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். வரிகளாகட்டும் மெட்டு ஆகட்டும் காட்சி அமைப்பாகட்டும் இதெல்லாம் சேர்ந்த ஒரு காம்போ தான் இந்த பாடல். தபேலா வயலின் பீஜியம் அப்படி இருக்குங்க இந்த பாடலில். ஒவ்வொரு இடத்துலையும் கேட்கும் போது சரணம் முடிஞ்சு முடிஞ்சு கேளுங்களேன், அடுத்த இது ஆரம்பிக்கும் போது அப்படி இருக்கும். கொலுசுதான் மௌனமாகுமா மனசுதான் பேசுமா அப்படின்னு பி சுசீலா அம்மா பாடும்போது நாம ஒரு நிமிஷம் மௌனமாகி அந்த இடத்த ரசிப்போம். அப்படிப்பட்ட பாடலுங்க கேட்டுடலாமா?

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 திரை சோலை நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். இணைந்திருக்கிறதோடு மட்டுமல்லாம அப்படி மெசேஜும் போட்டிருக்கீங்க. எத்திக்கும் எதிரொலிக்கும் திரை சோலை, தித்திக்கும் மணக்கும் இந்த வேளை, தொகுப்பில் சிறக்கும் சிறப்பு, தெரிக்கும் மனப்பு, காற்றலையில் கலந்த பாடல்கள், தேனலையாக மிதக்கும் தேடல்கள் அப்படின்னு ஃபேஸ்புக் வீரராகவன் பதிவு பண்ணியிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, ராமச்சந்திரன், பொன்னேரி கலீல் அகமத், அவருமே சாங் சூப்பர் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், என்னை தொட்டு அள்ளி கொண்ட பாடலை கேட்ட மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு சென்று விட்டோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன், அருமையான நேரம், அருமையான பாடல்கள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. திரைசோலை நிகழ்ச்சியில பாடல்கள்லாம் அருமையா இருக்குன்னு வெங்கடேசன் அவர் வந்து அயப்பாக்கத்திலிருந்து பதிவு பண்ணிருக்காங்க. கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், பயணங்கள் பரவசம், பாடல்கள் ஒவ்வொன்றும் நவரசம்னு பதிவு பண்ணிருக்காங்க. பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு, அக்கா நான் வீட்டில் டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எஃப்எம்ல இந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்கறது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. எழுக்கிணறு தேவா, காதோரம் லோலாக்கு, அருமையான பாடல்ங்க, வெகு நாட்கள் ஆகிவிட்டது இந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்டு பிரமாதம்னு பதிவு பண்ணியிருக்காரு. அக்கா இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பாலச்சந்தர் சார், ஒரு ஒரு பாட்டாக நமக்கு போட்டுக்கிட்டே தான் இருக்கும். சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ராமச்சந்திரன், பொன்னேரி, கலீல் அகமத் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அன்பு அறிவிப்பாளர் வருக நலமா அப்படின்லாம் கேட்டு, திரைசோலை நிகழ்ச்சியில உன்னை தொட்டு அள்ளிக்கொண்ட அந்த பாடல் அற்புதமா இருந்தது, எஸ்பிபி பாடினது அவ்வளவு அழகா இருந்தது, காதோரம் லோலாக்கு அதை சொல்லவா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹாசம்னு வெஸ்மாம்பலத்திலிருந்து மைத்திலி அவங்களுடைய பதிவு. அதே காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதையா, அந்த பாடல் பாடும்போது எஸ்பி எஸ் ஜானகி அம்மாவுக்கு 50 வயது தாண்டிடுச்சு அப்படின்றத நம்பவே முடியல, தகவல்களுக்கு நன்றி அப்படின்னு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவா இருக்கு. முத்துமணி மாலை அந்த பாடலுக்கு ஆர்ஜே மேடம் உங்களுடைய யாராலும் பீட் பண்ணவே முடியாதுனா பார்த்துக்குங்களேன். பாடல் வரிகளை விட உங்களுடைய வர்ணனை ரம்யமான வார்த்தைகளாக இருக்கு, மனதில் நிற்கிறதுன்னு. இல்லை சார், அது அவங்க அந்த மாதிரி எழுதியிருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்மளால உட்கார்ந்து ஸ்டபனாக பேச முடியுது. புரசுவாக்கம் சவுந்தரராஜன், திரைசோலை நிகழ்ச்சியில பாடல்கள் மனதிற்கு இதமாக இருக்கிறது, முக்கியமாக பேருந்து பயணத்துல கேட்டு ரசித்த அந்த பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில கேட்க கேட்க சூப்பர் தாங்க அப்படின்னு புரசுவாக்கம் சவுந்தரராஜன் அவருடைய பதிவு.
1: பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான், கற்றதும் பெற்றதும் காற்றலைகளில் கலந்து தருகிறார் நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா.
2: என்னுடைய மனைவியார் தான் பெரிய பரதநாட்டிய கலைஞர். இன்றைக்கு நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலுநாச்சியார்லையும் வேலுநாச்சியார் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க நிகழ்த்தி வேலுநாச்சியாரின் மென்மையை மேடையில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய பணியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 திரை சோலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்து எந்த பஸ்ல ஏறப்போறோம்? அருண்மொழி ஸ்வர்ணலதா பாடிய பாடல் இளையராஜா விநிசையில் காமகோடியின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சக்திவேல் இந்த படத்திற்காக கே எஸ் ரவிக்குமார் அவருடைய டைரக்ஷன்ல இளையராஜாவோட இசையில வரக்கூடியது இந்த பாடல். ஸ்வர்ணலதா அருண்மொழி பாடியது. அருண்மொழி அப்படின்னு சொல்லும் போது அவர் ஃப்ளூட் வாசிப்பாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதையும் தாண்டி அவர் பாடின இனிமையான பாடல்கள்ல இதுவும் டாப் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல். டெக்னாலஜி அவ்வளவா இல்லாத அந்த காலகட்டத்தில் கூட இந்த ஸ்லோ மோஷன்ல எடுத்து அந்த லிப்சிங்க பக்காவா பொருத்திருப்பாங்க. கனகா செல்வா இவங்க நடித்த இந்த படத்திலிருந்து பாடல்

ஜெகத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். அடுத்து தேவர் மகன் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் வரக்கூடிய பாடல் இது. ஒரு கிராமத்துக்கே இந்த பாடல் வழியாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க, அப்படி இருப்போம், மெய் மறந்தே போயிடுவோம். ரேவதி அவங்களுடைய நடிப்பு வெறும் காத்து தாங்க வருது அப்படின்னு சொல்றதாகட்டும், கமலஹாசன் அவருடைய நடிப்பு மறந்துடுவீங்களே அப்படின்னு சொல்றதாகட்டும், ஹா அப்படின்னு அவர் சொல்றதாகட்டும், இந்த கிராமிய இசை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கிள்ளி கொடுத்தாலே ரசனை, அதை அள்ளி கொடுத்துருப்பாரு இளையராஜா அவர்கள். இதில் வந்து எஸ் ஜானகி அம்மா சிரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சிரிப்புக்கு நம்ம எல்லாம் அடிமையாக இருப்போம் இல்லையா, அந்த பாடல் இப்போ உங்களுக்காக.

இங்கே நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பாடலும் செங்கரும்பாக தித்திக்கிறது, உள்ளார்ந்தபடியே தித்திக்கும் தேனமுதமாக இனிக்கிறது அப்படின்னு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவாக இருக்குது. டான்ஸும் ஆட வைக்கிது பாடல்கள்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் அவங்களுமே முத்துமணி மாலை இந்த பாடல் சூப்பர் அட்டகாசம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு ஸ்ரீதேவி முனிராஜ் தர்மபுரியிலேருந்து பதிவு பண்ணியிருக்காங்க. கடந்த வாரம் பௌர்ணமி அன்று கோவிலுக்கு சென்ற போது குறிப்பிட்ட அந்த கோவிலுக்கு செல்லும் போது தனியார் பேருந்தில் சென்றேன். மல்லிகை மகிழ்ந்தேன் நிலைப்பட்டு அப்படின்னு சொல்லி வீரராகவன் அவருடைய பதிவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திரைச்சோலையில் பாடல்கள் சூப்பர்னு அன்புராணி அவங்களுடைய பதிவு. ராதா மேடம் சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ அழகாக இருக்க பாடல்கள்லாம் அவங்களுக்கு தொகுத்து வழங்குறதுனால அப்படி 100 மார்க்கை போட்டிருக்கேன், எடுத்துக்குங்கன்னு வெஸ்ட் மாம்பலத்திலேருந்து மைத்திலி அவங்களுடைய பதிவாக இருக்கு. வெஸ்ட் மாம்பலத்திலேருந்து மைத்திலி அவங்களே வந்து இஞ்சி இடுப்பழகி அந்த பாடல் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் எஸ் ஜானகி பாடினது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. தேவர் மகன் திரைப்படத்திலேருந்து

ஒளிபரப்பப்பட்ட அந்த இஞ்சி இடுப்பழகி அந்த பாடல் 1992 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம். அந்த பழைய படத்தை பார்த்த நினைவுகளை தட்டி எழுப்பிவிட்டீர்கள். சூப்பர் அருமையான பாடல். அதில் இளையராஜா அவருடைய இசை பாடலை தூக்கி நிறுத்துகிறது. பாடலுக்கான உங்களுடைய வர்ணனையும் நல்லா இருக்கு அப்படின்னு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவு. ரைட், ஓகே, அடுத்து என்ன பாடல் கேட்க போறோம்? கோபுர தீபம். இந்த படத்துல இருந்தாங்க பாடலை கேட்டு ரசிக்க போறோம். ராமராஜன் அவருடைய டைரக்ஷன்ல வெளிவந்த படம். சௌந்தர்யன் அவர் வந்து இசையமைச்ச அத்தனை படங்களுமே ஹிட்டு, அந்த மாதிரியான படம் தான் இதுவும். வைரமுத்து அவருடைய கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல். 1997 வெளிவந்த இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ 2027 அதை தாண்டி கூட நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். சுகன்யா அவங்க நடிச்சிருப்பாங்க ராமராஜன் அவரோட. கல்யாண ஓசையோட தான் இந்த பாடல் ஆரம்பிக்கும். நம்ம உள்ளம் பறிபோன பாடல்ல இதுவும் ஒன்று. இது டைட்டில் சாங்கும் கூட இந்த படத்தில். கேட்டுடலாமா?

பேருந்து அப்படின்னா யாருக்கு தாங்க பிடிக்காது. அதுவும் வந்து நம்ம அழுங்காமல் குழுங்காமல் பஸ்ஸில் பாட்டு கேட்கணும் அப்படின்னா நமக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஜன்னலோர சீட்டு, அங்கேருந்து வரக்கூடிய காற்று, ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய பாட்டு, இப்படி எல்லாத்தையும் கேட்டு நம்மளுடைய மனசு மெய்மறந்து போயிடுங்க. அந்த மாதிரியான பாடல்களை தான் இவ்வளோ நேரம் நம்ம கேட்டோம். நிறைவாக நம்ம கேட்கக்கூடிய பாடல் பார்த்தீங்கன்னா காவல் கீதம், இந்த படத்திலிருந்து வரக்கூடிய பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடிய பாடல். இளையராஜாவின் இசையில், வாலியின் கற்பனையில் வரக்கூடியது இந்த பாடல். எஸ் ஜானகி அவங்க ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிற மாதிரி, ஹம்மிங்கில் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஒரு பாடல் இல்லையா இது. சொப்பனத்தில் என்றும் உன் உருவம், நம் கனவில் அடிக்கடி கலந்து வரக்கூடிய பாடல்களில் இதுவும் ஒன்று தான். டுவர்ட்ஸ் இந்த பாடல் முழுவதும் பார்த்தீங்கன்னா ரிதம் போய்கிட்டே இருக்குங்க. எஸ்பி முத்துராமன் அவருடைய இயக்கத்தில், விக்ரம், சித்தாரா, சாய்குமார், தேவிஸ்ரீ இவங்கெல்லாம் நடித்த இந்த படம் தான் இப்போ நம்ம நிறைவாக கேட்க போகிறோம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தமிழகத்தில் தாவேகா அரசு அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. தாவேகா தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்திக்க உள்ளார். தாவேகா சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் தன்னை இணைத்துக் கொள்ள பிஜேபி விரும்பவில்லை என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உட்பட 19 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஜுசூவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம்.
2: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். இப்போ வந்து பஸ்லேருந்து இறங்கினா கூட என்ன மாதிரியான பாடல்கள் கேட்க போகிறோம், யார் பாடின பாடல்கள் கேட்க போகிறோம், ஆஷா போன்ஸ்லே இவங்க பாடின பாடல்களை தாங்க கேட்டு ரசிக்க போகிறோம். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் அந்த படத்திலிருந்து, திரைப்படத்திலிருந்து முதல் பாடலாக வரக்கூடிய இளையராஜாவோட இசையில் கங்கை அமரன் கற்பனையில் வரக்கூடிய பாடல் இது.

கேட்ட பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது திரைச்சோலை. ஒரு பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்கி தானே ஆகணும். அதனால 4 மணி ஆக போகுது, இந்த இடத்துல நம்ம இறங்கிப்போமே.

திரைகாணம் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட ஆஷா போன்ஸ்லி அவங்க பாடின பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். 1980களோட முற்பகுதியில இசையமைப்பாளர் இளையராஜா அவருடைய இசையில நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அடுத்தும் கூட வரக்கூடிய பாடல் பாத்தீங்க அப்படின்னா புதுப்பாட்டு. இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. எங்க ஊரு காதலை பத்தி என்ன நினைக்கிற, இசைக்கு மொழியெல்லாம் தேவையே இல்லைங்க, இசை மட்டும் இருந்தா போதும் அந்த மெட்டோட நம்ம ரசிச்சுக்கிட்டே இருப்போம். இளையராஜாவோட இணைந்து ஆஷா போன்ஸ்லே பாடிய பாடல் கங்கையமரன் கற்பனையில்.

எம்மொழி ஆயினும் அது நம்மொழி, அதுவே இசை மொழி. அந்த இசையில இளையராஜா அவருடைய இசையில ஆஷா போன்ஸ்லே பாடின பாடலை கேட்டு ரசிச்சோம். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட திரைகாணம் நிகழ்ச்சியில ஆஷா போன்ஸ்லே அவங்க பாடின பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்து வரக்கூடிய பாடல் என்ன பாடல்? ஆஷா போன்ஸ்லே பாடின பாடல். எஸ் ஏ ராஜ்குமார் அவருடைய இசையில வரக்கூடிய இந்த பாடல் தங்கத்தின் தங்கம், இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல்.

இசை அப்படிங்கிறது ஆழமானது அழுத்தமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆழத்தையும் அழுத்தத்தையும் தன்னுடைய குரல் வழி ஆஷா போன்ஸ்லேயே அவங்க கொடுத்துருப்பாங்க. இங்கே கூட பொன்னேரி கலீல் அகமத் அவர் வந்து சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. 2 மணி நேரம் நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, நேரம் போனதே தெரியவில்லை, பஸ்ஸை விட்டு இறங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஏழு கிணறு தேவா அவருடைய பதிவாக இருக்குது. அதே மாதிரி காதோரம் லோலாக்கு அப்படிங்கிற பாடலை கேட்ட உடனே லோலாக்கு போடலான்னு ஆசை வந்தது, ஆனால் அது போட்டுக்க முடியாதே அப்படிங்கிற மாதிரி கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருடைய பதிவு. வெல்கம் ராதா மேடம், பாடல்கள் அருமை, இருக்கிற டென்ஷன் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு தாம்பரத்திலிருந்து சுகுணா தேவி. மாலை பொழுதை இனிமையாக ரசிக்க இனிமையான பாடலுடன் தொடங்கும் திரைகாணும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம்னு பிரபாகரன் அவருடைய பதிவா இருக்கு. மாலை பொழுதில் நம்மை மயங்க வைத்த செண்பகமே செண்பகமே, மனம் முழுவதும் அதன் வசமே, மயக்கியதே ஆஷாவின் குரலே அப்படின்னு, மனங்களில் நின்ற பண்பலையே அப்படின்னு போட்டிருக்காரு. அவரை தொடர்ந்து பின்னணி பாடகி ஆஷா போன்ஸ்லே, மாற்று மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் தமிழ் திரைப்படத்தில் 1987 இருந்து 2005 வரை சந்திரமுகி படம்லாம் சொல்லிருக்காரு. அவருடைய குரல் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இன்றைய நிகழ்ச்சியில் ஆஷா போன்ஸ்லே அவங்களுடைய பாடல்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கும் நன்றிகள்னு தீட்டாளம் டிசி ராஜேஷ் அவருடைய பதிவா இருக்கு. இசைக்கு மொழி கிடையாதுங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த மொழி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டா கூட செண்பகமே செண்பகமே அந்த பாடல்கள்ல ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டப்பட்டா கூட அதுக்கப்புறம் தமிழ் வரிகளை மிக துல்லியமா உச்சரிச்சிருப்பாங்க ஆஷா போன்ஸ்லே அவங்க. ரைட், அடுத்து என்ன பாடல் கேட்க போறோம்? இப்போ வந்து ஒரு சோகமான பாடல் கேட்டோம், அவங்களுடைய குரல்ல நவரசமான பாடல்களையும் கேட்கணும் இல்லையா? மீரா படத்துல இருந்து தான் கேட்க போறோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லே பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் வரக்கூடிய இந்த பாடல்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பட்டாம்பூச்சி நம்ம கிட்ட வந்து அப்படி கையில இருந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு ஃபீலிங்க அந்த குரல்ல. கேட்டுருவோமா?

நேரம் 4:25:25. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோட திரைகானம் நிகழ்ச்சியில ஆஷா போன்ஸ்லே அவங்க பாடின பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஆஷா போன்ஸ்லே பாடியது. இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில் இது நான் சொன்னதே சட்டம் படத்திற்காக வரக்கூடிய பாடல். அதிகாலை கேட்க வேண்டிய பாடலை நாங்கள் அந்தி மாலையிலும் கேட்போம். விவித் பாரதி தமிழ் பண்பலையில்

மாலை பொழுதை இனிமையாக ரசிக்க இனிமையான பாடலுடன் தொடங்கும் திரைகானம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம்னு பிரபாகரன் அவருடைய பதிவு. மாலை பொழுதில் நம்மை மயங்க வைத்த செண்பகமே, மனம் முழுவதும் அதன் வசமே, மயக்கியதே ஆஷா போன்ஸ்லேவின் குரலே, மனங்களில் நிறை பண்பலையே அப்படின்னு பேஸ்புக் வீரராகவன் அவருடைய பதிவு. பின்னணி பாடகி ஆஷா போன்ஸ்லே மாற்று மொழி அப்படின்னு சொல்லிட்டு டிசிஇ ராஜேஷ் தீட்டாளம்லேருந்து நமக்காக பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம் வனஜா சுந்தர் செவ்வந்தி பூ மாலைக்கட்டு அந்த பாடலை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. ஆஷா பவுன்ஸ்லே அவங்களுடைய குரல்ல மயக்கும் குரல்ல மனதை மயக்கக்கூடிய இதயம் தொடக்கூடிய பாடல்களை வழங்கி கொண்டிருக்கும் ஆர்ஜே உங்களுக்கும் நன்றிகள்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரியும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஏழு கிணறு தேவா, ஆஷா பவுன்ஸ்லே அவங்களுடைய பாடல் தொகுப்பு அருமை, எங்கேயும் நகர விடாமல் அருகில் நிற்க வைத்து விட்டீர்கள் அப்படின்னு எங்க வானொலிக்கு அருகில் தானே, சரி ஓகே சார், அருமையான பாடல்களை தந்ததற்கு நன்றினு பதிவு பண்ணியிருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ், திரைகாணத்தில் மீண்டும் இணைந்து விட்டேன் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மீண்டும் ஒரு கவிதை மாதிரி அழகா வீரராகவன் அவர் பதிவு பண்ணியிருக்காங்க. ராஜமாணிக்கம் அருமையான பாடல்கள்னு, ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை என்னுடைய மனதை தொட்ட பட்டாம்பூச்சி போல சிறகடிக்க செய்தது அப்படின்னு பிரபாகரன் அவருடைய பதிவு. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்திலிருந்து, மாலை 4:02 திரைகாணம் நிகழ்ச்சியில் பிரபல பாடகி ஆஷா போன்ஸ்லே அவர்களது நினைவாக பாடல்கள் வலம் வருவது அவருக்கு மேலும் பெருமை சேர்க்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஷா போன்ஸ்லே அவங்க பாடின பாடல் வரிசையில் அடுத்து வரக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஆஷா போன்ஸ்லே இளையராஜா அவருடைய இசையில் நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அந்த காம்போவில் அடுத்து வரக்கூடியது கண்ணுக்கொரு வண்ணக்கிளி, இந்த படத்திற்காக வரக்கூடிய பாடல்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு திரைகானம் நிகழ்ச்சியில ஆஷா போன்ஸ்லே அவங்க பாடின பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும். 20க்கும் மேற்பட்ட மொழிகள்ல 12,000 பாடல்களை பாடிய பெருமைக்குரியவங்க ஆஷா போன்ஸ்லே அவங்க. தமிழ்ல இளையராஜா அவருடைய இசையில பெரும்பான்மையான பாடல்களை பாடின பெருமையும் அவங்களுக்கு இருக்கு. இப்ப அந்த வகையில அடுத்து இளையராஜா அவருடைய இசையில ஆஷா போன்ஸ்லே பாடிய பாடல் சர்க்கரை பந்தல் படத்திற்காக.

சுட்டெரிக்கிற வெயிலில் நின்று கேட்டால் கூட ஒரு சுகமான ராகம் காதில் கேட்குது அப்படின்னா அது ஆஷா போன்ஸ்லே அவங்களுடைய குரல் தான். இப்போது இந்த மாதிரி ஒரு பாடலை கேட்டோம் இல்லையா, அடுத்து கொஞ்சம் மாறப்போகிறோம். சேதுபதி ஐபிஎஸ் இந்த படத்திலிருந்து கேட்க போகிறோம். ஆஷா போன்ஸ்லே பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, கற்பனை வாலி.

காப்பு சாத்து நடை சாத்து குளிர் காத்து காப்பாத்து கைய கோத்து ஈழம்

கூட ட்ரை பண்ணி பார்ப்போம், நிறைய நாள் இப்படி வருமா அந்த நடுவில் வர்ற அந்த ஹம் மாதிரி பண்ணுறது, ஆனால் நமக்கு வராது. இருந்தாலும் முயற்சி அப்படிங்கிறத பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம். இங்கே வந்து ஆஷா அவங்களுடைய அற்புதமான குரலில் அமைந்த செண்பகமே பாடல் பதிவு போட்டேன், நீங்களும் வாசிங்க. ஆனால் என் பேரை மட்டும் படிக்கல பாருங்க அப்படின்னு வீரராகவன், அவர் ஃபேஸ்புக் வீரராகவன் அவர் சொல்லியிருக்காரு. இல்லை சார், நிறைய அப்படி படிச்சுட்டே போகும்போது தெரியாதனமாக விட்டுருப்போம். ராஜமாணிக்கம் கோபி பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ஓ பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை அந்த பாடல் நல்லா இருந்ததுன்னு பிரபாகரன் அவருடைய பதிவு. அவங்களை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து நன்றிகளை பதிவு பண்ணியிருக்காங்க. பண்ருட்டியிலேருந்து குணாலன், அவங்க ஒளிபரப்பாகக்கூடிய அனைத்து பாடல்களும் கேட்க இனிமையாக இருக்கிறது, பழைய நினைவுகளை மீண்டும் புதுப்பிக்கின்றது அப்படின்னு நமக்கு 100 மார்க், ஸ்கூலில் கூட வாங்கினதுலம்மா நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. ஹாய் மேடம் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஆஷா மேடமோட சாங் சூப்பராக இருக்குது. சேதுபதி ஐபிஎஸ் இந்த படத்துலேருந்து பாட்டு வருமா அப்படின்னு உமாசங்கர் உமாபதி அவங்க கேட்டிருக்காங்க. கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும், பாடல்கள்லாம் நல்லா இருக்குன்னு மேலப்பேடுவி தயாளன், திரைகோணம் நிகழ்ச்சியில் இந்த பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பதிவு பண்ணியிருக்காங்க. மாலை 2:15 தொடர்ந்து நிகழ்ச்சியில் நேயர்களை பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு காந்த சக்தி உங்களுக்கு இருக்குது பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. தீட்டாளம்லேருந்து டிசி ராஜேஷ், இல்லை சார் நான் மேக்னெட் ஒன்று வச்சுக்கல, அந்த பாடல்கள் தான் உங்களை அப்படியே உட்கார வச்சிருக்குன்னா பார்த்துக்குங்களேன். இன்று சுழலை விட்ட அத்தனை பட பாடல்களும் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நிறைந்திருக்கும். டாடா பாய் பாய், நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன்னு அவர் விடை பெற்றாரு, நான் இருப்பேன் இன்னும் கொஞ்சம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மைத்திலி அவங்க வந்து ஆஷா போன்ஸ்லி அவங்க பாடின பாடல்கள் குரல் தேன் போல தித்திக்கும்.

குரல் சுகமான ராகங்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன்ன பார்த்துக்குங்களேன். இதுக்கு தகுந்த மாதிரியான பாடல்களை நீங்களும் போட்டுக்கிட்டே இருக்கீங்க, பூக்கள் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், அப்படியே பெற்றுக்கோங்க அப்படின்னு வெஸ்மாம்பலத்துலேருந்து மைத்திலி அவங்களுடைய பதிவு. ரைட், ஓகே, அடுத்த பாடல் என்ன இருக்கும்? இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அப்படிங்கிறதுலாம், இந்த கொஞ்ச நேரம் அப்படிங்கிற பாடலை நம்ம கேட்டணும். சந்திரமுகி படத்துலேருந்து மதுபாலகிருஷ்ணன் ஆஷா போன்ஸ்லே பாடிய பாடலுக்கு இசை வித்யாசாகர், கற்பனை யுகபாரதி. இவங்க பார்த்தீங்கன்னா தேவா இசையமைப்பாளர் தேவா அவருடைய இசையிலையும் பாடியிருக்காங்க. ஏஆர் ரகுமான் அவருடைய இசையமைப்பில் அலைப்பாயுதே படத்தில் செப்டம்பர் மாதம் அந்த பாடலும் பாடியிருக்காங்க. ஆனால் இப்போ வித்யாசாகர் அவருடைய இசையில் சந்திரமுகி பட பாடலை கேட்டுடலாமா?

இந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்டால் நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஆனால் நிகழ்ச்சி அப்படின்னு இருந்தால் அதற்கு நிறைவு இருக்கணும், அதை மனநிறைவோடு முடிக்கணும் இல்லையா? ஹரிகரன் மற்றும் ஆஷா போன்ஸ்லே பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் கமலஹாசன் கற்பனையில் இது ஹேராம் படத்திற்காக. நிறைவாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு கலைஞன் மறையலாம் ஆனால் கலைக்கு என்றுமே மறைவில்லை. காற்றலை உள்ளவரை ஆஷா போன்ஸ்லே, அவங்களுடைய குரல் ஒலித்து கொண்டே இருக்கும். அவங்க பாடின எல்லா பாடல்

0: வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக பெட்ரோலியத்துறை கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களும் ECI நெட் கைபேசி செயலியில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவிக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி உள்பட 19 மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், ஷாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். சீனாவின் ஜுசோவில் நடைபெற்ற 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜிசாவில் இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் FM வடங்கலில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

0: கேட்ட இந்த பாடலுடன் இனிதே நிறைவு பெற்றது திரை கானம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 5 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தாவேக அரசு அமைப்பதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணிகள் பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
3: This is Akashvani, the news read by Nishit Kumar. In West Bengal, senior BJP leader Subhendu Adhikari has been elected the leader of the BJP legislature party in West Bengal today, paving the way for him to become the first BJP chief minister of the state.

பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. இன்னைக்கு நாம சொல் விளையாட்டு தான் விளையாட போறோம். ஒரு சொல் நான் மனசில் நினச்சப்போ அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய குழுலாம் கொடுப்பேன். அதெல்லாம் வச்சு நீங்கள் டக்குன்னு கண்டுபிடிக்கணும். தேவாவின் இசையில் வாலியுடைய வரிகளில் ஹரிஹரனும் அனுப்பமாவும் குழுவினரும் பாடிய பாடல் ஆசை திரைப்படத்தில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. வாலியின் வரிகளில் கேட்க போகிறோம். இணைந்து கேட்போம். 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேரம் 5:16 நீங்க கேட்டுட்டு 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். சொல் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஒரு சொல் நான் மனசு நினைச்சுப்பேன், அந்த சொல்ல கண்டுபிடிக்கிறதாக நிறைய குள்ளம் கொடுப்பேன். அதெல்லாம் வச்சு நீங்க சரியா கண்டுபிடிக்கணும். 0444 சேர்த்து டெல் பண்ணுங்க. 2952-0853-2838-9871. இன்னைக்கு வந்து உயிரினங்கள் தொடர்பான சொற்கள் பார்க்க போறோம். அதாவது உயிரினங்களுடைய பெயர்கள் தான் இன்னைக்கான நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய அந்த சொற்கள். நிகழ்ச்சியினுடைய முதல் சொல் 6 எழுத்து சொல். இதில் வந்து இது வந்து ஒரு உயிரினத்தினுடைய பெயர். முதல் 2 எழுத்து வந்து கவிதையுடன் தொடர்புடைய சொல். 1-6 கலையுடன் தொடர்புடைய சொல். 1-4 கணிதத்துடன் தொடர்புடைய சொல். 5-2 விளக்குடன் தொடர்புடைய சொல். எல்லாமே ரொம்ப நெருக்கமான குழு தான் கொடுத்துருக்கேன், அட்டகாசமான குழு தான். மொத்தம் 6 எழுத்து சொல். இது வந்து ஒரு உயிரினத்தினுடைய பெயர். முதல் 2 எழுத்து கவிதையுடன் தொடர்புடையது. 1-6 கலையுடன் தொடர்புடையது. 1-4 கணிதத்துடன் தொடர்புடையது. 5-2 விளக்குடன் தொடர்புடையது. கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்களா? வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். 0444 முன்னாடி செய்து டயல் பண்ணுங்க. 2952-0853-2838-9871 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். சூப்பருங்க. உயிரினங்கள் உயிரினங்களுடைய பெயர்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கற்பழியில் சந்திரசேகர். நீங்க சொல்வா சார்?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர் சார், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அப்ப லாங் டைம் உங்க கூட பேசுறேன்.
0: ஆமா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? சொல் விளையாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா? 6 எழுத்து சொல். இது வந்து ஒரு உயிரினத்தினுடைய பெயர். முதல் 2 எழுத்து கவிதையுடன் தொடர்புடையது. முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் கலையுடன் தொடர்புடையது. 1-4 கணிதத்துடன் தொடர்புடையது. 5-2 விளக்குடன் தொடர்புடையது.
1: 5-2 விளக்குடன் தொடர்புடையது.
0: ஆமா.
1: காட்டுப்பன்றி.
0: ஓகே, நல்ல முயற்சி. நன்றி சார், நேஷ்ல கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நல்ல முயற்சி செஞ்சிருக்காருங்க. இன்னைக்கு முழுக்க நாம சொல் விளையாட்டில் உயிரினத்தினுடைய பெயர்கள் தான் பார்க்க போறோம். முதல் சொல் கேட்டிருந்தேன், இது வந்து ஒரு உயிரினத்தினுடைய பெயர். 6 எழுத்து சொல். முதல் 2 எழுத்து கவிதையுடன் தொடர்புடையது. 1-6 அதாவது முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் கலையுடன் தொடர்புடையது. 1-4 கணிதத்துடன் தொடர்புடையது. 5-2 விளக்குடன் தொடர்புடையது. 0444 செத்து டயல் பண்ணுங்க. 2952-0853-2838-9871 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த முகநூல் பக்கத்தின் வழியாகவும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவிடலாம். கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: உங்கள் விவத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: கண்டுபிடிச்சிருப்பாங்களா? ஒரு நேர கேட்டுலாம். வணக்கம். 102.3 வணக்கம்.
3: வணக்கம் வீரதுரை சார், அரியலூர்.
0: வீரதுரை சார், எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா சனி.

0: சூப்பரா இருக்கேங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க, சொல்லுங்க.
1: சொல்லுங்க சார். இரண்டு வந்து கவிதையோட தொடர்புடையது வந்து வரி.
0: வரி, ஓகேங்க.
1: 1-6 வந்து கலையோட தொடர்புடையது வந்து வரை.
0: வரை.
1: 1-4 கணிதத்தோட தொடர்புடையது வகு.
0: சூப்பருங்க.
1: 5-2 விளக்கியோட தொடர்புடையது திரி.
0: சூப்பருங்க.
1: மொத்தத்து வரி குதிரை சார்.
0: வரி குதிரையை அடிச்சு தூள் பண்ணீங்க. சூப்பருங்க. நன்றி நேஷ்ல கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி சார்.
0: ரொம்ப நன்றி. வரி குதிரை அப்படிங்கிற சொல் மிக சரியான சொல். சூப்பராக கண்டுபிடிச்சாருங்க. நடைபாதையுடன் தொடர்புடையது அப்படின்னு ஒரு க்ளூ கொடுக்கலாம்னு இருந்தேன். அந்த ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படி ஒரு க்ளூ கொடுக்கலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே சூப்பராக கண்டுபிடிச்சாருங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்த சொல் காத்துட்ருக்கேன். இந்த சொல் வந்து 4 எழுத்து சொல் தான். இதுவும் வந்து ஒரு உயிரினத்தினுடைய பெயர். முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் இது வந்து பாராட்டுதலோடு தொடர்புடையது, கிட்டத்தட்ட ஆசீர்வாதம் செய்கிறது அதோடு தொடர்புடைய ஒரு சொல். 1-4 முதல் எழுத்து ஓர் எழுத்து ஒரு மொழி, 3வது எழுத்தும் ஓர் எழுத்து ஒரு மொழி. அந்த 3வது எழுத்தும் முதல் எழுத்தும் சேர்த்திங்கன்னா ஒரு ஒரு ஊர் பெயர் அதில் வருதுங்க. யார் கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். 0-4-2-5-2-5-3-2-3-8-3-8-1-7-1. இப்போ உங்களுக்காக தேவாவின் இசையில் உன்னிகிருஷ்ணனும் ஹரிணியும் பாடிய பாடல் வைரமுத்துடைய வரிகளில் வாலி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: 5:27 கேட்டுட்டு 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். சொல் விளையாடி இருக்கோம். ஒரு சொல் நான் மனசு நினைச்சுப்பேன், அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறதாக நிறைய குழுலாம் கொடுப்பேன், அதெல்லாம் வச்சு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. 2958 5 3 2 8 3 8 1 8 1 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். முன்னாடி 0444 சேர்த்து டயல் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் இறுதியாக பேசிக் கொண்டிருந்த அந்த சொல் நாலே எழுத்து சொல்லுதாங்க. இது வந்து ஒரு உயிரினத்தினுடைய பெயர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் ஒரு ஆசீர்வாதம் செய்கிற மாதிரியான ஒரு சொல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதல் எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி, மூன்றாவது எழுத்தும் ஒரு எழுத்து ஒரு மொழி, மூன்று மூன்றும் ஒரு ஊரினுடைய பெயர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு என்னமோ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. வணக்கம், 102.3 சூப்பருங்க. 0444 முன்னாடி சேர்த்து லைக் பண்ணுங்க. 2958 5 3 2 8 3 8 1 7 1 வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் முகப்பேர்லேருந்து பிரமிளா பேசுறேன்.
0: பிரமிளா மேடம் சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம், கண்டுபிடிச்சிட்டீங்க சொல்லுங்க.
1: வான்கோழி
0: அடிச்சு தூள் பண்ணீங்க, சூப்பருங்க. நன்றி மேடம், நேஷ்ல கலந்துட்டு இருக்கு, ரொம்ப நன்றி. என்னங்க அதான் கண்டுபிடிச்சேன், இதெல்லாம் போய் விலகிட்டு இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து டப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சூப்பருங்க. வான்கோழி இன்னும் நிறைய குழு கொடுத்துருக்கலாம் போல இருக்கு. 1-4 இதில் வந்து வாழி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குங்க. முதல் எழுத்து ஒரு எழுத்து ஒரு மொழி, வா அப்படிங்கிற சொல் இருக்கு. மூன்றாவது எழுத்து கோங்கிற ஒரு சொல் இருக்கு. மூன்றும் மூன்றும் சேர்த்தா ஒரு ஊர், கோவா அப்படிங்கிற ஒரு ஊர் பேர் இருக்குங்க. வான் அப்படிங்கிற ஒரு சொல்லும் இதுக்குள்ள இருக்கு. அட்டகாசமாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்த சொல் உங்களுக்காக காத்துட்டு இருக்குங்க. இதுவும் வந்து ஒரு ஆறு எழுத்து சொல். இந்த ஆறு எழுத்து சொல்ல 4-6 வந்து சாப்பாட்டுடன் தொடர்புடைய சொல், இல்லைனா குழம்புடன் தொடர்புடைய சொல். சாரி, 1-6 ஓகே, 4-6 சாப்பாட்டுடன் தொடர்புடையது அல்லது குழம்புடன் தொடர்புடையது. 1-6 இது வந்து வானத்துடன் தொடர்புடையது. 1-5-6 இது வந்து மீன்களுடன் தொடர்புடைய சொல். 1-5-6 அடுத்து 4-5-6 இதுக்கு எப்படி கொடுக்க முடியும்? பாம்புடன் தொடர்புடைய சொல். 4-5-6 பாம்புடன் தொடர்புடைய சொல். ஒட்டுமொத்தமாக 6 எழுத்து சொல். இது வந்து ஒரு உயிரினத்தினுடைய பெயர். இறுதி 3 எழுத்து பாம்புடன் தொடர்புடையது. 4-6 சாப்பாடு இல்லைனா குழம்புடன் தொடர்புடைய சொல். 1-6 வானத்துடன் தொடர்புடையது. 1-5-6 மீன்களுடன் தொடர்புடைய சொல். இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: உங்கள் வித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பழனி பாரதி வரிகளில் ஹரிகரனும் சுஜாதாவும் பாடிய பாடல் பூவெல்லாம் கேட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். சொல் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஒரு சொல் நான் மனசு நினச்சிப்பேன், அந்த சொல்லை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய குழுலாம் கொடுப்பேன், அதெல்லாம் வச்சு நீங்கள் சரியாக கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் முகநூல் பக்கத்தின் வழியாக வந்திருக்காங்க. ஹேமலதா சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வணக்கம் சொல்லியிருக்காங்க. சிங்கர் சிவராம் நாகராஜன் பொன்மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காட்டுப்பாக்கத்திலிருந்து அந்தோனிராஜ் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மதுரை சு சண்முக சுந்தரம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. நன்றிங்க. பொன்னியமன்மேடு வண்ணை கணேசன் அப்புறம் என் மேட்டுப்பட்டி கண்ணன் எல்லாரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. பர்வதவர்த்தினி பாபு முள்ளக்காடிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து மேலப்பட்டு வி தயாளன் அப்புறம் ஏழு கிணறு தேவா எல்லாரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இறுதியாக பேசிக்கொண்டிருந்த அந்த சொல் ஒரு ஆறு எழுத்து சொல், இறுதி மூன்று எழுத்து வந்து பாம்புடன் தொடர்புடையதுன்னு சொல்லியிருந்தேன். நான்கும் ஆறும் குழம்புடன் தொடர்புடையது. இது ஒரு நல்ல ஒரு குழு, நெருக்கமான ஒரு குழு. ஒன்றும் ஆறும் வானத்துடன் தொடர்புடைய சொல், இதுவும் நெருக்கமான குழு கொடுத்துருக்கீங்க. ஒன்று ஐந்து ஆறு மீன்களுடன் தொடர்புடையது, எல்லாமே நெருக்கமான குழு தான். கண்டுபிடிச்சிருப்பாங்களா? இதுக்குள்ளே நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது. 0444 டயல் பண்ணுங்கள். 2952 0853 2838 3781. உங்களுடைய கருத்துக்களை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த முகநூல் பக்கத்தின் வழியாக தெரிவிக்கலாம். எந்த நேரத்தில் நீங்கள் கால் பண்ணுங்கள், 0444 முன்னாடி சேர்த்து டயல் பண்ணுங்கள். 2952 0853 2838 3781. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று உண்மையான கொண்டாட்டம்.
1: 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8:05 தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான். கற்றதும் பெற்றதும் காற்றலைகளில் கலந்து தருகிறார் நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா.
2: என்னுடைய மனைவியார் தான் பெரிய பரதநாட்டிய கலைஞர். இன்றைக்கு நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலுநாச்சியார்லையும் வேலுநாச்சியார் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க நிகழ்த்தி வேலுநாச்சியாரின் மென்மையை மேடையில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய பணியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
1: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
0: நிகழ்ச்சியில் இறுதியாக பேசிக்கொண்டிருந்த அந்த சொல் ஆறு எழுத்து சொல், இறுதி மூன்று எழுத்து பாம்புடன் தொடர்புடையது, நான்கும் ஆறும் குழம்பு இல்லைனா சாப்பாட்டுடன் தொடர்புடையதுன்னு சொல்லியிருந்தேன். ஒன்றும் ஆறும் வானத்துடன் தொடர்புடையது, ஒன்று ஐந்து ஆறு மீனுடன் தொடர்புடையதுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான பதிலாக நானே இப்போ சொல்லியான் நினைக்கிறேன், தயவுசெய்து சொல்லுப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஒன்று ஆறு வானத்துடன் தொடர்புடையது, இல்லை வந்து மதி அப்படின்ற ஒரு சொல் இருக்குங்க. ஒன்றிலிருந்து ஆறு, ஒன்றும் ஆறும் வந்து மதி அப்படிங்கிற சொல் இருக்குது. இது நிலவுன்ற ஒரு அர்த்தத்தோடு இருக்கிறதுனால வானத்துடன் தொடர்புடைய சொல், இது மதி அப்படிங்கிற ஒரு சொல். நான்கும் ஆறும் கொதி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குங்க. நான் வந்து என்ன குழு கொடுத்தேன்னு அப்படின்னா சாப்பாடு குழம்புடன் தொடர்புடைய சொல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொதி வருது அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ நான்கும் ஆறும் கொதி அப்படிங்கிற ஒரு சொல் இருக்குது இதுக்குள்ள. ஒன்று ஐந்து ஆறு இது மீன்களுடன் தொடர்புடையது, இது வந்து மத்தி அப்படிங்கிற ஒரு சொல் இது வருது. மீனுடைய ஒரு பெயர் மத்திங்கிற ஒரு மீன் வகை பெயர் இருக்குது இதில். இல்லை கடைசியாக நான் ஒரு சும்மா கொடுத்தேன், பாம்புடன் தொடர்புடையது நான்கும் ஐந்து மாறும் கொத்தி அப்படிங்கிற ஒரு சொல் இதில் வருதுங்க. ஒட்டுமொத்தமாக மரக்கொத்தி அப்படிங்கிற சொல் சரியான சொல். நிறைய பேர் முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஆனால் சொல்கிறது டைம் கிடைச்சிருக்காது. அவங்க எல்லோருக்கும் நன்றி. அடுத்த ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், அதை யோசிச்சிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இடைவேளை வருது உங்களுக்காக. நான்கே எழுத்து சொல், இது வந்து ஒரு உயிரினத்தினுடைய பெயர். நான்கே எழுத்து சொல், மூன்றும் நான்கும் பெரியது என்ற சொல்லோடு தொடர்புடையது, ஒன்றும் இரண்டும் உயிருடன் தொடர்புடையது. ஒன்றும் இரண்டும் உயிருடன் தொடர்புடையது, மூன்றும் நான்கும் பெரியது என்பதோடு தொடர்புடையது. இப்போ உங்களுக்காக வாலியினுடைய வரிகளை வன்சங்கர் ராஜாவுடைய இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் தீனா திரைப்படத்தில் உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கிறேன். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 6 மணி.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பக்திமயமான இந்த மாலை பொழுதில் நேயர்களின் இல்லங்களில் பக்தி மனத்தை கமழச் செய்ய வரக்கூடிய இந்த நிகழ்ச்சி
2: பக்தி மாலை.
1: தொடக்கமாக வரக்கூடிய பாடல் சிவகவி படத்திற்காக.

திருவடி சரணம் என்று எண்ணி தேவியை வழிபட்டு வந்த அந்த பாடலை கேட்டோம். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து அத்தி பூத்தது படத்திற்காக வரக்கூடிய பாடல், டி கே கலா, பி எஸ் சசிரேகா பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி ஏற்றிய பாடல்.

இறையருள் போற்றும் என்எஸ்யா இல்லறும் தோறும் நல்லறும் போற்றிக் கொண்டிருக்கிறது விவித் பாரதியின் பக்தி மாலை. இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் எம் எம் தண்டபாணி தேசிகர் பாடிய பாடல். எம் டி பார்த்தசாரதி மற்றும் ராஜேஸ்வர ராவ் இசையில் பாபநாசம் சிவன் மற்றும் கொத்தமங்கலம் சுபு இயற்றிய பாடல் நந்தனார் படத்திலிருந்து.

என்னப்பன் எனக்காயிருளாய் என்று இறைவனின் திருவடியை வேண்டி வந்த அந்த பாடல். இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் நீலகிரி எக்ஸ்பிரஸ் படத்திற்காக வரக்கூடிய பாடல், சூலமங்கலம் ராஜலட்சுமி மற்றும் பி சுசீலா பாடிய பாடல், டி கே ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல்.

0: உலகளந்த வல்லவன் வன்னமயில் வாகனன் வள்ளி தெய்வானை மணவாளன் வடிவேலனை போற்றி வந்த பாடலை கேட்டோம்.
1: திரை இசையில் மலர்ந்த பக்தி பாடல்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.
0: இறை தேடுவதோடு இணைந்து இறை இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சுவாமி ஐயப்பன் படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. அம்புலி பாடிய பாடல், ஜி தேவராஜன் இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல்.

0: அரிகர சுதன் ஐயப்பனை போற்றி வந்த பாடலை கேட்டோம்.
1: 102.3 விவத் பாரதி தமிழ் FM-இல் இறை சிந்தனை நம் நெஞ்சில் நிறைய இசை பாமாலைகள் வளம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.
0: இனி பக்தி மாலையில் தொடர்ந்து வரக்கூடிய பாடல் வி நாகையா பாடிய பாடல். இது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வரக்கூடிய இந்த பாடல் பக்த மார்கண்டேயா படத்திற்காக.

0: நடன சபேசன் நதிப்புனை ஈசன் திடமுறு தேசன் நித்திய சபேசன் வடக்கைலாசன் மலைமகள் நீசன் பரமசிவனை பணிந்து வந்த பாடல் அதை கேட்டோம்.
1: இறைவனின் இன்னருள் வேண்டி இன்னிசை கானங்கள் உலா வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: இனி பக்தி மாலையின் நிறைவாக வரக்கூடிய பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல், கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல், ஆதி பராசக்தி படத்திற்காக. ஜெகமதிலெங்கும் அழகு தங்க அகிலத்தில் வாழும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்கும் அபிராமியை போற்றி வரும் பாடல்.

அணியும் அணிக்கழையே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெருந்திருந்தே பணி.

வானம் இடிபடவு பூமி பொடிபடவு நடுவில் நின்றாடு வழிவழகே கொடிகளாட முடிகளாட குடிபடையே கந்தாடவர் கலையழகே பிள்ளை உள்ள புள்ளு வண்ணம் வேரிகை கொட்டி வர மத்தட

0: இறையருள் போற்றும் இன்னிசையாய் இதுவரை இல்லறும் தோறும் நல்லறும் போற்ற கேட்டோம்.
1: பக்தி மாலை.
0: இன்றைய பக்தி மாலையில் சிவகவி அத்திப்பூத்தது நந்தனார் நீலகிரி எக்ஸ்பிரஸ் சுவாமி ஐயப்பன் பக்த மார்கண்டேயா ஆதிபராசக்தி ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டோம்.

நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 6:30 மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேக புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கோர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள்.

0: தமிழகத்தில் தவேக புதிய அரசு அமைப்பதற்கு தலா இரண்டு உறுப்பினர்களை கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. இன்று சென்னையில் நடைபெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் ஆதரவு கடிதம் தவேக நிர்வாகி திரு நிர்மல் குமாரிடம் வழங்கப்பட்டது. இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தவேக அரசு அமைக்க ஆதரவு தெரிவித்து கடிதம் வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசினர். தவேகவிற்கு ஆதரவு அளித்துள்ள இடதுசாரி கட்சிகள் அமைச்சரவையில் பங்கேற்காது என்றும் அவர்கள் கூறினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது அரசியல் நிலைப்பாட்டை ஏற்கும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். தவேக அரசமைக்க ஆதரவு அளிப்பது என்பது அக்கட்சியுடன் கூட்டணி அல்ல என்றும், திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் நீடிக்கும் என்றும் அவர்கள் தெளிவுபடுத்தினர். சட்டப்பேரவை தேர்தலில் தவேகவிற்கு வாய்ப்பளித்து மக்கள் முன்மொழிந்ததை இடதுசாரி கட்சிகள் வழிமொழிவதாகவும் திரு சண்முகமும் திரு வீரபாண்டியனும் தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் தவேக 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. அக்கட்சி அரசமைக்க 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் ஆதரவளித்தது. திரு விஜய் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அவர் அரசமைக்க தற்போது இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளதால் தவேக மற்றும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கும் கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116 அதிகரித்துள்ளது. பெரும்பான்மைக்கு இன்னும் 2 இடங்கள் தேவைப்படுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவை அறிவிக்கும் பட்சத்தில் தவேகவிற்கு பெரும்பான்மை பலம் கிடைத்துவிடும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வதற்கும் மாநிலத்தின் நலனை முன்னெடுத்துச் செல்வதற்கும் புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தவேகவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தவேகவுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையதல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவேக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி என்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மரவமங்கலம் கண்மாயில் மீன்பிடி திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள மரவமங்கலத்தில் உள்ள கண்மாயில் கிராம மக்கள் மீன்பிடி திருவிழா நடத்தினர். கிராம கோவில் வழிபாட்டிற்கு பின் கொடியசைத்து இத்திருவிழா தொடங்கி வைக்கப்பட்டது. 300 ஏக்கர் பரப்பளவுள்ள இக்கண்மாயில் மழைக்காலங்களில் சேகரமான நீரில் மீன்கள் வளர்க்கப்பட்டன. கோடைகாலம் இது என்பதால் கண்மாயில் தண்ணீர் வற்றிய நிலையில்

0: மீன்பிடி திருவிழா கொண்டாடப்பட்டது. மரபுமங்கலத்தை சுற்றியுள்ள பூதக்குடி, புரசடி உடைப்பு உள்ளிட்ட சுற்றுப்புற கிராம மக்களும் இம்மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்று கச்சா, வலை உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களுடன் ஆண்கள் மற்றும் பெண்களுமாக கண்மாயில் இறங்கி மீன்பிடிக்க துவங்கினர். பொதுமக்களின் வலைகளில் விரால், ரோகு, கெண்டை, கெளுத்தி, ஜிலேபி ஆகிய மீன் வகைகள் சுமார் 2 டன்களுக்கு மேல் பிடிக்கப்பட்டது. சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் முதல் தென்மேற்கு மத்திய பிரதேசம் வரை விதர்பா, ராயல்சீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களுக்கு வரும் மே 14 வரை தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை அடுத்த 7 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். தமிழக மின்னலுக்கான எச்சரிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற செஞ்சிலுவை தின நிகழ்ச்சியில் ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லியிடம் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் மலை கிராமங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்காக வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகேயுள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் சுதந்திர போராட்ட வரலாறு குறித்து கோட்டையில் அமைக்கப்பட்டுள்ள புகைப்படங்களை ஆட்சியர் திரு விஷு மகாஜன், காவல்துறை கண்காணிப்பாளர் திரு மதன் ஆகியோர் இன்று பார்வையிட்டனர். வீரபாண்டி கௌமாரியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்திற்கு வரும் 15 தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சாஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வீனரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் கீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபே சிங், வீர் சோட்ராணி, வேலவன் செந்தில்குமார், ராமித் டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனானை வென்றது. சீனாவின் சுஜோவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். ஆல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சூரஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் தாவேகா புதிய அரசு அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்துள்ளன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தங்களது நிலைப்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சிகள் அறிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில ஆளுநர் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆர்ஜே ராதாவோட கேட்டுட்டு இருக்கீங்க 102.3. நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். நேரம் 6:40. நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். அந்தி மாலை பகலும் இரவும் சந்திக்கும் ஒரு அழகான மயக்கமூட்டும் வேலை, அந்த மாதிரியான பாடல்களை தான் கேட்க போறோம். அந்தி வரும் நேரம் முந்தானை முடிச்சு படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. எஸ்பி பாலசுப்ரமணியன்

குளிர்ந்த காற்று வீச பறவைகள்லாம் வீடு திரும்பக்கூடிய நேரம் இந்த மாலை பொழுது தனிமை, அமைதி மற்றும் அன்பின் உணர்வுகளை தூண்டும் கவித்துவமான நேரம். இந்த கவித்துவமான நேரத்தில் நம்மளும் கவிநயமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் விருப்பம் நிகழ்ச்சியின் வழியாக ராஜபார்வை படத்திற்காக வரக்கூடிய இந்த பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, டி வி கோபாலகிருஷ்ணன் பாடியது. இளையராஜாவின் இசையில், வைரமுத்துவின் கற்பனையில்.

பக்தி மாலை நிகழ்ச்சி தொடங்கி இப்போ வரைக்கும் நேயர்கள் நிறைய பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க. ஏழுக்கிணறு தேவா பாபு முள்ளக்காடுலேருந்து, டி நகர்லேருந்து, அதாவது கோகாத்தி அஸ்ஸாம்லேருந்து ரங்கராஜன் அவரை டி நகர்னு படித்தே பழக்கப்படுத்திக்கிட்டேன். ரைட், ஓகே. இனிய சுவையான மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் ரமா ரவி அவங்க சொல்லியிருக்காங்க. புழுவம்பாளையம் ஆனந்த முருகன் இவங்கெல்லாம் வந்து பக்தி பாடல்கள் தொடங்கி இப்போ வரைக்கும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலேருந்து, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பக்தி முக்தி தரும் விளக்கேற்றும் நேரம் பாடல்கள் பூஜை அறையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. சகோதரிக்கு வாழ்த்துக்கள். மயிலை பட்டாபி அவர் ஒரு செட் ஆஃப் பர்சன்ஸ் கூட சேர்ந்து நிறைய பேர் கூட சேர்ந்து கேட்டுட்டு இருக்கிறதா போட்டிருக்காங்க. சிவசுப்பிரமணியம் கார்த்திகேயன் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. பாடல்கள்லாம் அருமைன்னு அஸ்ஸாம்லேருந்து ரங்கராஜன் அவருடைய பதிவாயிருக்கு. என் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு அந்தி மாலையும் நமக்குள்ள எழுதி செல்லக்கூடிய மொழிகளை தாண்டிய கவிதைகள் ஏராளம். அது ரொம்ப ஏகாந்தமா இருக்கும். இங்க என்ன சொல்றாங்க ஒருத்தர் கேட்போமா? அந்தி மாலையில் கண்ணை திறக்கணும் சாமி அப்படிங்கிற படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி எஸ் ஜானகி பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் கற்பனையில்.

இந்த மாதிரியான கவித்துவமான பாடல் வரிகள் அந்தி மாலையோட ரசனைய அமைதிய அழக வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு இல்லையா? அந்த வகையில நிறைவா வரக்கூடிய பாடல் என்ன தவம் செய்தேன் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் வாணிஜெயராம் பாடிய பாடல், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் இயற்றிய பாடல்.

கேட்ட பாடலுடன் எளிதே நிறைவு பெற்றது என் விருப்பம். அந்தி மாளிகை அழகாய் அலங்கரித்து சென்றது என் விருப்பம். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 7 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி.

0: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. அறிவியல் வளர்ச்சியின் பயனுள்ள பல கண்டுபிடிப்புகளில் வானொலியும் ஒன்று. பொழுதுபோக்கு சாதனமாக மட்டுமின்றி ஆரம்ப காலகட்டத்தில் மக்களிடம் செய்திகளை விரைந்து கொண்டு சேர்த்தது வானொலி மட்டுமே. தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகிவிட்ட இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப புதுமைகளை புகுத்தி 90 ஆண்டு காலமாக மக்கள் சேவையை தொடர்கிறது ஆகாஷ்வாணி. வானொலி தன் வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து சோனல்தாஸ் அவர்கள்.
1: வானொலி, வானொலி வாழ்வின் வசந்தத்தை வருவித்த ஒரு ஊடகம். இசையில் என்னை மறக்க, செய்திகளால் உலகம் அழக்க, இளைய பாரதம் இளமைக்கான இனிய வரமாக, இலக்கிய நிகழ்வுகள் மரபு பேணவும் அறிவை வளர்க்கவும் உதவியாக, வானொலியின் ஒவ்வொரு நிகழ்வும் வாழ்வியலில் இணைந்த பிரிக்க முடியாத நிகழ்வுகளாக என் வாழ்க்கையில்

0: அமைந்துள்ளது. வானொலியை நாங்கள் எங்கள் காலங்களில் கேட்கும்போது கேட்கும் திறனை நாங்கள் வளர்த்து கொண்டோம். வானொலி என்பது கிராமத்தில் வளர்ந்த ஒவ்வொரு பெண்ணிற்கும் ஆணிற்கும் எங்களுக்கு வசந்தமான ஒரு நிகழ்வை தரக்கூடிய ஒரு ஊடகமாக அன்று இருந்தது. வானொலியின் நினைவுகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் எண்ணும்போது எங்களுடைய இளமை காலம்தான் இங்கு நினைவுக்கு வருகின்றது. அலைவழியாக அந்த அலைவரிசையில் வரக்கூடிய இனிய குரல்களும் அவற்றின் வழியாக எங்கள் வாழ்வில் ஓடிய நாதஸ்வரங்களும் அதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் இன்று எமை மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக இல்லை ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக கேட்கும் திறன் மிக்கவர்களாக நிறைய சிந்தனையை தூண்டக்கூடியவர்களாக எங்களுடைய வாழ்வியலுக்கு வழிகாட்டலாக மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடைவதற்கு உதவியாக இருந்தது. இன்றும் வானொலியில் நாங்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வானொலி நிலையத்தை நோக்கி ஓடோடி வருவதற்கான காரணம் அதுதான். காட்சி ஊடகங்கள் தராத பல கனவுகளை எங்களுக்கு இந்த வானொலி தந்தது. வானொலியில் இசைத்த அந்த பாடல்கள் ஓடும் போதெல்லாம் எங்களுக்குள்ளே விளைந்த அந்த கற்பனைகளும் நாங்கள் கண்ட கனவுகளும் ஒவ்வொருவர் பேசும்போது அந்த வானொலியில் அவர்களுடைய குரலை கேட்பதற்காக நாங்கள் ஏங்கிய ஏக்கங்களும் எல்லாம் இன்றும் எங்களுக்கு அந்த நினைவுகளை தந்துதான் நாங்கள் திரும்ப திரும்ப இங்கே ஓடி வந்து திரும்பவும் வானொலியில் பேசுவதற்கான வாய்ப்புகளை கிடைக்கும்போது இதே அனுபவத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் தான் இன்று வரை எங்களிடம் தொடர்கிறது. ஆகவே வானொலி என்பது மிகப்பெரிய ஒரு ஊடகம். நாம் அதை தற்போது ரசிக்கக்கூடிய நேரத்தை குறைத்து கொண்டுள்ளோம் என்பதுதான் என்னுடைய வருத்தம். மீண்டும் வானொலியின் பக்கம் திரும்புவோம், நிறைய நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வோம் என்பது என்னுடைய வேண்டுகோள்.
1: இல்லத்தரசிகளின் உள்ளங்களில் வானொலிக்கு தனி இடமுண்டு. அவர்களின் தனிமையை போக்கி வேலை பழுவின்றி தங்கள் பணியை தொடர வானொலி முக்கிய பங்காற்றுகிறது.
2: நான் ரத்ன பௌர்ணா பேசுறேன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து வானொலி கேட்கறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்டுல வந்து தொலைக்காட்சி பெட்டி இருக்கும், வானொலி பெட்டி இருக்காது. நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பும் போது பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் வந்து வானொலி பெட்டியில் பாடல்கள் காலையில் நாங்கள் கிளம்பி ஸ்கூலுக்கு கிளம்பி வெளியே போகிற வரைக்கும் கேட்டுட்ருக்கோம். எனக்கு என்னமோ வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே பாட்டு கேட்குனா தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா வானொலி பெட்டி வாங்கி அவங்களோட கண்ட்ரோலில் அதை வச்சுருந்தாங்க. நம்மளை வந்து டியூன் பண்ண கூட விடமாட்டாங்க. எனக்கு வந்து அந்த டியூன் பண்ணி முள்ளு நகர்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற வழிகளில் இருக்கிற சின்ன பெட்டி கடைகளில் டீ கடைகளில் இங்கெல்லாம் வந்து வானொலி பெட்டி ஓட விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா அடுப்படியில் ஃப்ரிட்ஜ் மேலே வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு வந்த வீட்டில் எங்கள் மாமியார் கண்ட்ரோலில் இருந்துச்சு. என்னடா அது ஒரு வானொலி பெட்டி இவ்வளவு பெரிய பங்கு வகிக்குதே, அதுவும் பெண்கள் மத்தியில். ஏன்னா அவங்களுக்கு வேற பொழுதுபோக்குங்கிறது கிடையாது தானே. அதனால இந்த வானொலி பெட்டிக்கு அவங்க வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நான் வந்து பேருந்துகளில் பயணம் பண்ணும்போது வானொலி பெட்டியில் பாடல்கள் கேட்டிருக்கேன். பாடல்கள் கேட்கறது, நிறைய நிகழ்ச்சிகள்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன குழந்தைகள்கிட்ட கேள்வி கேட்கறது, இந்த மாதிரியானதெல்லாம் கேட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறம் என்னோட கணவர் வந்து எனக்கு தனியாக ஒரு வானொலி பெட்டி வாங்கி கொடுத்தாரு. அதை நான் மாடியில் வச்சுட்டு எனக்கு பிடிச்ச பாடல்கள் கேட்பேன். எனக்கு டியூன் பண்ணுற ஒரு உரிமை கிடைச்சது. கணவர் வந்து தொழில் தான் பார்க்குறாரு. கடையில் வந்து வியாபாரம் பார்க்கும் பொழுதுமே வந்து வியாபாரம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கும், வானொலி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னோட கணவருக்கு வந்து நம்மளா செலக்ட் பண்ணி பாடல்கள் போடுறதை விட வானொலியில் பாடல் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம என்னைக்கோ மறந்து போன பாடல்கள்லாம் கூட திடீர்னு வரும். பழைய பாடல்கள் ஆகட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், இந்த பாடல்கள் கேட்கறதுங்கிறது நம்ம பயணங்களில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பங்கு. இந்த வானொலின்றது வந்து எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் எவ்வளவுதான் விஷயங்கள் இப்போ நம்ம வந்து டெவலப் ஆகிட்டா கூட வானொலி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கடைகளில் நிறைய பேர். எங்கள் ஊரில் வந்து பாட்டிங்கெல்லாம் இப்படி கால் நீட்டி உட்கார்ந்து அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பாட்டு கேட்குறதாகட்டும் இல்லை செய்திகள் கேட்குறதாகட்டும் அந்த இதெல்லாம் வந்து இப்போயும் எங்கள் ஊரில் பார்க்க முடியும். நான் கிராமத்தில் இருக்கேன். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போவும் நம்மளால் பார்க்க முடியும். எவ்வளவு தான் வந்து சயின்ஸ் டெவலப் ஆயிடுச்சு அது இதுன்னு என்னென்னவோ இருந்தால் கூட இந்த வானொலிங்கிறது வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில

0: கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல செல்வாக்கோட பயணம் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கும் வானொலிக்கும் இருக்க ஒரு தொடர்பை உங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை பார்த்தீங்கன்னா அதோட சேவை தொடங்கி 90வது வருஷத்தோட கொண்டாட்டத்தில் நாம் இருந்துட்டுருக்கோம். ஆகாஷ்வாணி ஒலிபரப்பு சேவை இன்னும் பல ஆண்டுகளை கடந்து 100 ஆண்டுகளையும் கடந்து அவங்களோட சேவை சிறப்பாக இருக்கிறதுக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்.

0: மக்கள் வாழ்வின் ஓர் அங்கமாகிவிட்ட வானொலி எளிமையான சக்தி வாய்ந்த ஊடகம், கண்களுக்கு ஓய்வளித்து மனதை அமைதிப்படுத்தும் ஒலி ஓவியம் வானொலி.
1: என் பேர் லக்ஷ்மி நாராயணி. நம்ம வாழ்க்கையில் மிகவும் எளிமையானதும் ஆனால் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊடகம் வானொலி தான். இது ஒரு சின்ன கருவி தான், ஆனால் உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம காதுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சக்தி அதுக்கு இருக்குது. வானொலியினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னென்னா, அது எல்லாரையுமே சென்றடையக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. நகரம், கிராமம், மலைப்பகுதி என்ற வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவங்க எங்கே இருந்தாலும் சிக்னலை கொண்டு போய் சேர்க்குது. இணையம் இல்லாமலும் பெரிய செலவு இல்லாமலும் எளிதாக தகவல்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சாதனம் இந்த வானொலி. தகவல் மட்டும் கொடுக்குதான்னா இல்லை, பல வேலைகளில் நமக்கு ஒரு நண்பனை போல துணையாக இருக்குது. வேலை செய்யும் பொழுது பாடல்களை கேட்கலாம், செய்திகளை தெரிஞ்சுக்கலாம், கல்வி நிகழ்ச்சிகளை கேட்டு அறிவு வளர்த்துக்கலாம். கண்ணுக்கு சோர்வு இல்லாமலும் மனதுக்கு ஓய்வு தரக்கூடிய ஒரு நல்ல நண்பன் மாதிரி வானொலி இருக்குன்னா அது மிகையல்ல. அகில இந்திய வானொலி நிலையத்தை பற்றி சொல்லணும்னா, இது இந்தியாவினுடைய மிகப்பெரிய பழமையான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒலிபரப்பு நிறுவனம். பல மக்கள் மனதில் இது இடம்பிடித்திருக்கின்றது. ஆல் இந்தியா ரேடியோ ஸ்டேஷன் 90வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றது. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு நான் சொல்லுவேன். 9 தசாப்தங்களாக மக்கள் மனதில் இடம் பிடித்து தகவல்கள், கல்வி, மகிழ்ச்சி ஆகியவற்றை தொடர்ந்து வழங்கி வருகிறது. காலம் எவ்வளோ மாறினாலும், தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்தாலும் வானொலியினுடைய மதிப்பு குறையலை என்பதற்கு

0: ஆல் இண்டியா ரேடியோ ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆல் இண்டியா ரேடியோ மூலமாக நமக்கு பல மொழிகளுடைய நிகழ்ச்சி கிடைக்கின்றது. செய்திகள், விவசாய தகவல்கள், கல்வி நிகழ்ச்சிகள், இசை, கலாச்சாரம் என்று எல்லாவற்றையும் எல்லா மக்களுக்கும் சமமாக கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு பெரிய சேவையை இது செய்து வருகின்றது. குறிப்பாக கிராமப்புற மக்களுக்கு இது ஒரு அறிவு களஞ்சியம் மாதிரி இருக்கிறது. அதிலும் முக்கியமானது நேரடி அலை ஒளிபரப்பு, லைவ் ப்ராட்காஸ்ட். எந்த ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடக்கும் பொழுதும் உடனே நம்ம காதுக்கு வரும். தேர்தல் முடிவுகளாக இருந்தாலும் சரி, அவசர அறிவிப்புகளாக இருந்தாலும் சரி, விழாக்களின் போதும் என்று எல்லாத்தையுமே நேரடியாக இதன் மூலமாக நம்மளால் அறிய முடியுது. இதுதான் வானொலியினுடைய வேகம், இதுதான் அதனுடைய வலிமை. நான் நம்ம வானொலி நிலையத்தின் வாயிலாக இலக்கியங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு ஒரு சில முறை கிடைத்திருக்கின்றது. எனக்கு அதில் ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. ஆல் இண்டியா ரேடியோ போன்ற ஒரு பெரிய நிறுவனத்தில் இலக்கியத்தினுடைய அழகையும் ஆழத்தையும் பகிர்ந்து கொள்ள முடிந்தது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுத்தது. இலக்கியம் மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி, நமக்கு சிந்திக்க கற்றுக் கொடுக்கிறது, உணர்வுகளை புரிந்து கொள்ள உதவுகிறது. இத்தகைய இலக்கியங்களை பொதுமக்களுக்கு எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய பணியை வானொலி சிறப்பாக செய்து வருகிறது. வானொலி என்பது ஒரு சாதாரண கருவி மட்டும் இல்லை, அது தகவல், கல்வி, மகிழ்ச்சி இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு பெரிய பாலம். காலம் எவ்வளோ மாறினாலும் வானொலியினுடைய மதிப்பு என்றுமே குறையாது. 90ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ நிறுவனத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பணியாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: வானொலியின் வர்ணஜாலமாய் மக்கள் மனதில் என்றும் வானொலி. வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். அமைப்பு ஆர். தியாகராஜன். அமைப்பில் உதவி கிருஷ்ணவேணி. படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம்.
2: வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டோம். நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது 7:15 தமிழில் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். இன்று கொல்கத்தாவில் நடைபெற்ற பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அதன் தலைவராக திரு சுவேந்து அதிகாரி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அரசு முதல் முறையாக நாளை பதவியேற்கிறது. அம்மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றது. 294 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பிஜேபி 207 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஃபால்டா தொகுதியில் மட்டும் வரும் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலில் 15 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய்

மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவிகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு என் ரங்கசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத் தலைவராக திரு நமச்சிவாயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகம், மேற்குவங்கம், கேரளம், அசாம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் செயலியில் இவை இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற திரங்கா மலை மீட்புக் குழுவின் 10 ஆண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மலைப்பகுதிகளில் மீட்புப் பணிகளை மேற்கொள்வதற்காக ராணுவத்தினருக்கு இக்குழு பயிற்சி அளித்து வருவதாக அவர் கூறினார். உலக தரத்திற்கு இணையான பயிற்சிகளை இக்குழுவினர் வழங்கி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தின் கீழ் இதற்கான பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். நில ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்படுவது பயனாளிகளுக்கும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் செயலாக்கத்தை தொடர்ந்து கண்காணிக்குமாறும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். குஜராத்தில் ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பான இறுதி விசாரணை அறிக்கை 1 மாத காலத்திற்குள் வெளியிடப்படும் என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று காந்திநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்த விசாரணை வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கான இழப்பீட்டுத் தொகை விரைவில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் தங்களது துறையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி வலியுறுத்தியுள்ளார். தமது துறையில் பணியாற்றி வரும் இளம் உயர் அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இலக்கினை நிர்ணயித்து அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது வந்தே மாதரம் பாடல் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். கர்நாடக மாநிலம் யஷ்வந்த்பூரிலிருந்து ஹொசூர் வரை இயக்கப்பட்டு வரும் மின்சார ரயிலை கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பெரிய நாகதுணை வரை நீட்டிக்க ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமிழக மக்கள் சார்பில் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிடம் தாம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். இதேபோல் குண்டூர் திருப்பதி இடையேயான விரைவு ரயிலை திருச்சி வரை நீட்டிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் ரயில்வே ஏற்றுக்கொண்டு அதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்காக தமிழக மக்கள் சார்பில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவிற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் 6ஆம் கட்ட இளையோர் சங்கமம் நிகழ்ச்சி நடத்தப்பட உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இளையோரிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கல்வி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த இளையோர் பிற மாநிலங்களுக்கு சென்று அதன் கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் கலாச்சார பரிமாற்ற நிகழ்ச்சியாக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் 6000 மேற்பட்ட இளையோர் பயனடைந்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று

புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான தீவிரவாத தடுப்பு குறித்த பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. தீவிரவாதத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தீவிரவாதத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் இரு நாடுகளும் கூறியுள்ளன. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் இந்த பணிக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. சிறுபான்மையினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளின் மேம்பாட்டிற்கான திட்டங்களின் செயலாக்கம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சிறுபான்மையினர் நலத்துறை இணைச் செயலர் திரு ராம்சிங் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றப்பட்டதா என்பது குறித்து விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. புதிய திட்டங்களுக்கான அனுமதி குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகாராஷ்டிராவில் சாலை விபத்துகளை குறைப்பதற்காக 60 போக்குவரத்து பூங்காக்களை ஏற்படுத்த அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அம்மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு பிரதாப் சர்நாயக், தலா 1 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். போக்குவரத்து விதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பூங்காக்களில் இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பூங்காவும் 1 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்படும் என்றும் திரு பிரதாப் சர்நாயக் கூறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசோவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரீத்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறி இந்தியா வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமாலாவின் நிக்டே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ண பிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், துருவ் ராவத், சுராஜ் கோலா, அர்ஜுன் ரெட்டி, அச்சுதாதித்ய ராவ் இணைகளும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைபேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க முதலமைச்சராக பிஜேபியின் திரு சுவேந்து அதிகாரி நாளை பதவியேற்கிறார். பேரிடர் காலங்களில் பாதுகாப்பு படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்று இந்தியாவும் சிங்கப்பூரும் கூறியுள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது.

0: மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: special school nirvagam@gmail.com.

0: 102.3 பவத் பாரதி தமிழ் பண்பலையில் நாளை இரவு 8:05 இருக்கு. தன்னை தனக்குள் தேடும் தருணமாய் எனக்குள் நான் கற்றதும் பெற்றதும் காற்றலைகளில் கலந்து தருகிறார்
1: நாடக ஆசிரியர் என்கின்ற கலை ஆளுமை, எழுத்தாளுமையும் பன்முக படைப்பாளுமையும் கொண்ட ஸ்ரீராம் சர்மா.
2: என்னுடைய மனைவியார் தான் பெரிய பரதநாட்டிய கலைஞர். இன்றைக்கு நான் செஞ்சிட்டு இருக்கிற வேலுநாச்சியார்லயும் வேலுநாச்சியார் அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க நிகழ்த்தி வேலுநாச்சியாரின் மென்மையை மேடையில் உயர்த்தி பிடிக்கக்கூடிய பணியை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க.
0: இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
3: வான்வெளியில் வட்டமிடும்

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம் பாடு.
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் FM 102.3
2: நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள செந்தில்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நெதர்லாந்துன்னு ஒரு நாடு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த நாட்டின் மக்கள் தொகை சுமார் 1,70,00,000 கிராங்க. அங்கு மக்கள் வைத்திருக்கும் சைக்கிள்களின் எண்ணிக்கை 2,30,00,000. மக்கள் தொகையை விட சைக்கிள்களின் எண்ணிக்கை அதிகம். அந்நாட்டு மக்கள் சைக்கிள் பிரியர்கள். அந்த நாட்டின் பிரதமர் கூட வானிலை அனுமதிக்கும் போது நாடாளுமன்றத்துக்கு சைக்கிள்லேயே பயணிப்பாராம். நெதர்லாந்து நாட்டில் மொத்தம் 35,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு சைக்கிள் பாதையே தனியாக இருக்குன்னா பார்த்துக்குங்க. இளைஞர்கள் தொடங்கி வயதானவர்கள் வரை முடிஞ்சவங்கள்லாம் சைக்கிளை பயன்படுத்துகிறாங்க. அதனால் நீரிழிவு நோய், இதய நோய் போன்றவற்றின் தாக்குதல் அங்கு குறைவு. சைக்கிள் பயணம் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாட்டில் 6,000 இறப்புகள் தடுக்கப்படுதான். 4 சக்கர 2 சக்கர வாகனங்களை பயன்படுத்துறதுக்கு பதிலாக மிதிவண்டி சைக்கிளை உபயோகப்படுத்துறதுனால நம்ம நாட்டு மதிப்புக்கு ஓராண்டுக்கு 142 கோடி ரூபாய் மிச்சமாகுதுன்னு கணக்கிட்டு இருக்காங்க. செந்தில்குமார் சார், உங்க வீட்டில் சைக்கிள் இருக்கா? பெரும்பாலானவர்களின் வீட்டில் சைக்கிள் இல்லாமத்தான் இருக்கு. அப்படியே வச்சிருக்கிறவங்களும்

0: அதை பயன்படுத்துறது மிக மிக குறைவு தான். இருசக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களின் பெருக்கம் காரணமா சைக்கிள் பயணம் பாதுகாப்பா இல்லைன்னு மக்கள் கருதுறாங்க. நெதர்லாந்து நாடு மாதிரி நம்ம நாட்டிலையும் மிதிவண்டிகளுக்குன்னு தனி பாதை இருந்தா நல்லா தான் இருக்கும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இருக்கிற சாலைகள்ல சைக்கிள் மிதிவண்டி இருக்கிறவங்க கொஞ்சம் பயன்படுத்தலாம், அது அவர்களுக்கும் நல்லது இந்த நாட்டுக்கும் நல்லது. பாருங்க, ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால நமது தலைநகர் புதுடில்லியில வெயிலும் மழையும் குளிரும் பனியும் ஒரு வகையான வெள்ளந்தித்தனமா இருந்தது. அப்பவே வாகனங்களின் புகை கண்ணுல எரிச்சல வரவழைச்சுதான். இப்போதைய நிலைமைய பத்தி நம்ம கடுதாசில எழுதணுமா? அதோட அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல ஒரு வகையான சின்ன பூச்சிகள் அண்டை மாநிலங்கள்ல இருந்து பறந்து வந்து டெல்லி மக்களின் அன்றாட வாழ்க்கைய சிரமப்படுத்துமா? அப்பவே அதே போல டீசல் புகை தொழிற்சாலைகளின் புகை மக்களுக்கு சங்கடத்தை கொடுத்துச்சான். ஆனா நாள் ஆக அந்த வாழ்க்கை பழகிடுச்சு மக்களுக்கு. இப்போ இந்த சிரமம் மற்ற நகரங்களுக்கும் பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு சில வசதி வாய்ப்புகள் வேணும்னா ஒரு சில சிரமங்களை அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லைங்களா? ஆனா எதற்கும் ஓர் எல்லை உண்டு. எல்லை மீறினதுனால தலைநகர் புதுடில்லியில டீசல் பேருந்துகள் வாடகை வாகனங்களுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்து சிஎன்ஜி வாயு பயன்பாட்டுக்கு வந்தது. இதன் காரணமா புதுடில்லியில காற்று மாசு பெருமளவுல குறைஞ்சிருக்கு. செந்தில்குமார் சார், புதுடில்லி மாசுபாட்டுக்கு அண்டை மாநிலங்கள்ல பயிர் கழிவுகளை விவசாயிகள் எரிப்பதும் இன்னொரு முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி மாசுபாடு காரணமா கண் எரிச்சல், வறட்டு இருமல், தொண்டையில் கமரல் ஏற்படுது, இரவுல தூக்கமின்மை, இருமல்லாம் உண்டாகுது. இப்படி பல சிரமங்கள் வந்தாலும் நகர்ப்புற வாழ்க்கையை விட முடியாம பலரும் இருக்கிறாங்க. இந்த கடுதாசியில புதுடில்லி நமது தலைநகர ஓர் உதாரணமா நாம எடுத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். இது போல பல மாநகரங்கள் இருக்கின்றன. நமது மாநிலத்துல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை எல்லாம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் அதது இருக்கும் அளவுக்கு காற்று மாசுபாட்டை சந்தித்து தான் வருகின்றன. இதற்கு தனிமனித வாழ்க்கை முறையும் ஒரு காரணம். கட்டுப்பாட்டோட வாழணும், வளரணும். கட்டுப்பாடுங்கிறது நமக்கு நாமே விதித்துக் கொள்ளணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள் கேட்டது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்கியவர் பி சரவணன் அவர்கள். நேயர்கள் நினைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை கானம். இனி தொடக்கமாக வருஷம் 16 படத்திற்காக வரக்கூடிய பாடல் இது. கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் வாலியின் கற்பனையில்.

இனி நிகழ்ச்சியில் தொடர்ந்து சார் ஐ லவ் யூ படத்திற்காக வரக்கூடிய பாடல், மனோ பி சுசீலா பாடிய பாடல், இளையராஜாவின் இசையில் குருவிக்கரம்பை சண்முகம் ஏற்றிய பாடல்.

இனி நிறைவாக வரக்கூடிய பாடல் இதயத்தை திருடாதே படத்திற்காக வரக்கூடிய பாடல். இது மனோ பாடிய பாடலுக்கு இசை இளையராஜா, கற்பனை வாலி.

காற்றோடு கலந்து கவிப்பாடி நிறைவு பெற்றது திரைகானம். இன்றைய திரைகானம் நிகழ்ச்சியில வருஷம் 16, பாட்டுவாத்தியார், சார் ஐ லவ் யூ, இதயத்தை திருடாதே ஆகிய திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்டு ரசித்தோம்.

0: நேயர்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 இணைந்திருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நிலையத்தில் நேரம் 7:55. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒருத்தர் ஓடி வந்தார். இன்னொருத்தரை பார்த்து, சார் உங்கள் சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார். இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமாக கொண்டுகிட்டு போங்கன்னார். சார் இதை பத்திரமாக கொண்டு போகிறேன், கவலையே வேணாம், ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கல, என்னோட சைக்கிளாக நினைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கப்புறந்தான் இவருக்கு உண்மையாகவே பயம் வந்துட்டுது. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அதை தன்னோட சைக்கிளாகவே நினச்சி தள்ளிட்டு போட்டால் என்ன பண்ணுறது? எது எதை நம்முடையதாக நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குது. சில பேர் ஆஃபீஸையே வீடாக நினச்சி விடுறது உண்டு. அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆஃபீஸாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டில் இவர் ஆஃபீஸராக நடந்துக்க முடியறதில்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொறியியல் மேதை டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா இருந்தார் இல்லையா, பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்தாங்களே, ஆஃபீஸ் வேலை வேறு, சொந்த வேலை வேறு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் அவர். மைசூர் மகாராஜா கிட்ட திவானாக இருந்தார். அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமாக வெளியூர் போயிருந்தார். ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு பயண மாளிகை, அங்கே தங்கிவிட்டார். ராத்திரி அங்கே தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் ஊருக்கு திரும்புறதாக திட்டம். ராத்திரி தூங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட்டுது. ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தார், படித்து பார்த்தார், பரிசீலனை பண்ணார். அது அதில் எழுத வேண்டியதை எழுதினார், கையெழுத்து போட்டார். ஒரு வழியாக அந்த

வேலையெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சூட் கேஸை திறந்தார். அதிலிருந்து ரெண்டு மெழுகுவர்த்தியை எடுத்து கொளுத்தி வச்சார். அந்த பயண மாளிகையில் அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சிட்டார். அதுக்கு பிறகு அந்த மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பயண மாளிகையில் பணியாளராக இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார். மறுபடியும் மின் விளக்கு போடுறதுக்காக

0: மறுபடியும் மின் விளக்கு போடுறதுக்காக போனார். விஸ்வேஸ்வரய்யா அதை பார்த்துட்டு போட வேணாம்ன்ட்டாராம். இது வரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் மின் விளக்குகள் அப்போ எரிஞ்சதில் தப்பு இல்லை. இப்போ நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்னுடைய சொந்த வேலை, இங்கே இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாராம். இப்போ இருக்கிற சில அரசு பணியாளர்கள்கிட்ட இந்த சம்பவத்தை பேச்சோட பேச்சாக சொல்லி பார்த்தேன், அவங்களால் இதை ஜீரணிக்கவே முடியல. நேர்மை தேவை தான் சார், அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறாங்க. விஸ்வேஸ்வரய்யா அப்படி பண்ணினது தான் ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இல்லை. தான் அப்படி நடந்து காட்டினா தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதை கேள்விப்படுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொது வாழ்க்கையில் அரசு பணியில் நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இப்போவும் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க ஆஃபீஸ் வேறு வீடு வேறேன்னு நினைக்கிறதில்ல, அவ்வளோ உரிமை. ஒருத்தர் அப்படி தான், அவருக்கு அவசரமாக 5000 ரூபா தேவைப்பட்டது, ஆஃபீஸ் பணத்தை எடுத்துக்கிட்டார். அந்த நேரம் பார்த்து ஆடிட் வந்துட்டுது, ஆப்பிட்டுக்கிட்டார், விசாரணை நடக்குது. அவர் சொல்கிறார், சார் நான் நேரம் காலம் பார்க்காம ஆஃபீஸில் வேலை செய்வேன், ஏன்னா அதை என்னோடய ஆஃபீஸாக நினைக்கிறேன், அவசரத்துக்கு அந்த பணத்தை எடுத்தேன், மறுபடி வச்சுடலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டுது, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் ஆஃபீஸ் வேறு வீடு வேறு அப்படின்னு நினைக்கிறதில்ல, அது என்னோடய சுபாவம் அப்படின்னார். விசாரணை பண்ணவர் தீர்ப்பு வழங்கினார், உங்கள் சுபாவத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தீர்ப்பு வழங்குகிறேன், நீங்கள் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வாங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே போனாலும் நீங்கள் உங்கள் சுபாவப்படி வீடு வேறு ஜெயில் வேறேன்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னாராம்.
1: நேயர்கள் கேட்டது இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 2 மணி தொடங்கி இப்ப வரைக்கும் நிகழ்ச்சியில் உங்க கூட மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிரிதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேர்களே, அதுவரை இணைந்திருங்கள். இது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழகத்தில் தவேக தலைவர் திரு விஜய் மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது புதிய அரசு அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் அளித்த கடிதங்களையும் அவர் ஆளுநரிடம் வழங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவேகவுக்கு 5 உறுப்பினர்களை கொண்ட காங்கிரஸ் கட்சியும் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட இடதுசாரி கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. புதிய அரசு அமைப்பதற்காக ஆளுநர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு 2 உறுப்பினர்களை கொண்ட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் துணை நிற்கும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களை நேரில் சந்தித்த திரு விஜய் தமக்கு ஆதரவு அளித்ததற்காக நன்றி தெரிவித்தார். தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்காக பிஜேபி அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை பிஜேபி மனப்பூர்வமாக ஏற்றுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக மக்களின் விருப்பத்தையும் தேர்தல் முடிவுகளையும் உளமாற மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன் காரணமாக தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான எந்தவொரு முயற்சியிலும் பிஜேபி தன்னை இணைத்துக் கொள்ளாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தவேகவிற்கு அமமுக ஆதரவு அளித்திருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமமுக சார்பில் மன்னார்குடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு காமராஜ் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடன் புதுச்சேரி தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாக கூறியுள்ளார். உண்மை நிலை இவ்வாறு இருக்க அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிப்பது என்ற நிலைப்பாட்டில் அமமுக உறுதியுடன் உள்ளதாகவும் திரு டி டி வி தினகரன் தெரிவித்தார்.

அறிவித்துள்ளார். தவிகையுடன் காங்கிரஸ் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி வைத்துள்ளது ஏற்புடையது அல்ல என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு மணிசங்கர் ஐயர் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை கண்ணியமற்றது என்று குறை கூறியுள்ளார். 12 வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தவிக தலைவர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடின உழைப்பிற்கு கிடைத்த அங்கீகாரம் இந்த வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். உயர்கல்வி எனும் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்பிக்கையுடன் பயணிக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த தேர்வில் வெற்றி பெற தவறியவர்கள் மனம் தளராமல் மீண்டும் முயற்சிக்குமாறும் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகம் சீராக நடைபெறுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, சமையல் எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த 2 நாட்களில் மட்டும் 57 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதேபோல் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட 5 கிலோ சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கடந்த 2 நாட்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான அனைத்து புள்ளி விவரங்களையும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இசிஐ நெட் கைபேசி செயலியில் இந்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சிம்ரன்ஜித் கவுர், சாஹில் ஜாதவ் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவின் ஷாங்காயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சிம்ரன்ஜித் கவுர் 6-0 என்ற புள்ளிக்கணக்கில் சீன தைப்பேயின் ஃபாங் யூ ஜூவை வென்றார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் சாஹில் ஜாதவ் 149-147 என்ற புள்ளிக்கணக்கில் ஆஸ்திரியாவின் நிக்கோ வெய்னரை வென்றார். உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டி எகிப்தின் ஜீசாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அபய் சிங், வீர் சோட்ரானி, வேலவன் செந்தில்குமார், ரமி டாண்டன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் லெபனனை வென்றது. சீனாவின் ஜூசூவில் நடைபெற்ற இப்போட்டியில் பிரித்திகா பர்மன் 2 கோல் அடித்தார். அல்வா தேவி மற்றும் ஜோயா தலா 1 கோல் அடித்தனர். இப்போட்டியில் இந்தியா காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-12 என்ற செட் கணக்கில் கவுதமலாவின் நிக்டே சோட்டோ மேயரை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் கிருஷ்ணபிரசாத் கரகா, பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: நீ கோரினாய்.
1: பாடல்களை மேலோட்டமாக பார்த்தால் அழகானது, ஆழமாய் பார்த்தால் ஆச்சரியமானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. நீ கூறினால் நிகழ்ச்சியில் நம்ம பேச போற விஷயம், எதிர்பாராம சந்திச்ச அந்த நண்பரை பத்தி சொல்லுங்க. அதான் நம்ம எங்கேயாவது போயிட்டே இருப்போம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக போவோம், சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய நண்பரை நம்ம அந்த இடத்துல பார்ப்போம். டேய் நீனடா இங்கே அப்படின்னு கேட்போம், அந்தளவுக்கு உரிமையாக பேசுவோம். அப்படி ஒரு இன்சிடென்ட் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். சமீபத்தில் ஒருத்தர் சொன்னார், நான் வந்து ட்ரெயினில் போயிட்டுருக்கேன், தினமும் இந்த ரூட்டில் தான் போகிறேன் ஒரு வேலைக்காக. அன்றைக்கி திடீர்னு

சென்னையில் அந்த ட்ரெயினில் ஒரு என்னோடய பழைய நண்பர், நான் ஸ்கூல் படிக்கும் போது என் கூட இருந்தவர், அவர் வந்து பயங்கர ஷாக் கொடுத்துட்டாரு. அன்றைக்கி நாங்கள் பேசிட்டே போனோம். அப்புறம் அவங்க ஒரு குரூப் வச்சுருந்தாங்க, அதில் என்னை ஆட் பண்ணாங்க. அப்படியே அவங்க ஒரு கதை சொன்னார். கண்டிப்பாக இந்த மாதிரியும் நடக்கும் நிறைய இந்த நிகழ்ச்சியில், யாரும் உண்மையை சொல்லுவீங்க அப்படி நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை முகநூல் பக்கத்தில் நீங்கள் வழங்கலாம், அப்படி இல்லைனா நிகழ்ச்சியில் பேசலாம். 2920853 2838971 0444 முன்னாடி செய்து டயல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக டிமான் இன் இசையில் யுகபாரதி வரிகளில் ஹரிச்சரணும் ஸ்ரேயா கோஷலும் பாடிய பாடல் தொடரி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நேரம் 8:12. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீ கூறினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அதாவது எதிர்பாராத விதமா உங்களுடைய படைய நண்பரை நீங்க சந்திச்சிருப்பீங்க, அப்படி ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 0444 டயல் பண்ணுங்க. 2952-0853-2838-9871 இந்த எண்களுக்கு கால் பண்ணி என்ன நீங்கள் பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம். வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன்,
0: கொளமாட்டப்பட்டீங்களா? சூப்பர். எப்படி இருக்கீங்க
1: ஐயா? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க, சொல்லுங்க.
1: நன்றி. 1966-68 ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படித்தான்.
0: சரிங்க.
1: என் நண்பர் அர்ஜுன் என்பவர் நெருங்கிய நண்பர், ஒரே அறையில்
0: தங்கணும்.
1: அந்த படிப்பு முடிஞ்சது அவரு பணிக்கு போயிட்டா, நான் ஆசிரியர் பண்ணி
0: போயிட்டேன்.
1: கிட்டத்தட்ட 30 ஆண்டு சப்ஜெக்ட் எடுத்தோம். செல்போன் எல்லாம் கிடையாதுங்க.
0: ஆமாங்க.
1: கைப்பேச்சலாம் இல்ல. கடிதம் மூலமா போட்டோம், அப்புறம் கைட்டு தான் நின்று போச்சு. அப்புறம் சந்திக்கிற வாய்ப்பு ஏற்படல. அப்புறம் 30 ஆண்டுக்கு பிறகு நான் திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு
0: போயிருந்தேன்.
1: அவர் அப்ப வந்திருந்தாரு. எதிர்பாராத விதமா அவர் திருவண்ணாமலை பக்கத்துல சந்தூர் அவர் வந்தாரு. நானு போகும்போது கூட்டத்துல என் எதிரில அப்படியே வந்தாரு.
0: சரி.
1: அடையாள அந்த 30 ஆண்டுகள் கொஞ்சம் தோட்டம் மாறேன். இதெல்லாம் அவர் நான் தான் கண்டுபிடிச்ச. அப்ப அர்ஜுன் அவரும் அப்புறம் நெருங்கி நண்பர் ஆயிட்டு இப்ப கை பேசிட்டு காசம்.
0: சரி சரி. நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. ரொம்ப நன்றி. எதிர்பாராம உங்களுடைய பழைய நண்பரை சந்திச்ச அந்த தருணத்தை பத்தி இந்த நேஷ்ல பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம்.
2: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க செல்வா ப்ரோ?
0: நல்லா இருக்கேன் சந்தோஷ் சார், சொல்லுங்க.
2: அருமை. அதாவது என்னுடைய நண்பர் பேர் வந்து சுதன் அப்படின்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு சார். நான் என்னுடைய பள்ளி பருவத்தில இருந்து காலேஜ் முடிச்சு சந்திக்கிறது. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு இல்லையே அப்படின்ட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்.
0: அவருடைய
2: கான்டாக்ட் தேடி பார்த்தேன், கிடைக்கல. திடீர்னு பாத்தீங்கன்னா நான் பஸ்ல போகும்பொழுது, ஐ மீன் பெங்களூர்ல இருந்து வேலூருக்கு கிளம்பி வந்துட்டு இருந்தேன். அவரும் பெங்களூர்ல தான் ஒர்க் பண்றாரு. எதேச்சியா அந்த பஸ் வேலூர் பஸ்ல ஏறும்போது, டேய் எப்படிடா இருக்க சுதன் அப்படின்னு பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவன் சோசியல் மீடியால இல்ல, போனும் நம்பர் மாத்திட்டான். என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு பார்த்தேன், காண்டாக்ட் எதுவுமே இல்ல சார். ஆனா திடீர்னு அவனை பார்த்த உடனே எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம், மன நிறைவு அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் ஆஃப்டர் 8 இயர்ஸ் கழிச்சு எதிர்பார விதமா ஒரு சந்திப்பை பண்ணி, அப்புறமா என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ப மறுபடியும் ரீயூனைட் பண்ணினது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
0: அருமை அருமை, நல்ல பதிவு. நன்றி சார் நேஷா கலந்துட்டு. ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த நிகழ்ச்சியை கால் பண்ணி பேசுங்க. 0444 டயல் பண்ணுங்க. 2952-0853-2838-9871 கும்கி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. யுக பாரதியினுடைய வரிகளில் டீமானுடைய இசையில் ஹரிச்சரனுடைய குரலை கேட்க போறோம். இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நேரம் 8:20. நீங்க கேட்டுட்டீங்க 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில். என்னென்று முழுமையான கொண்டாட்டம். நீ கோரினால் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. விஷயம் இதுதான், அதாவது எதிர்பாராத விதமா சந்திச்ச ஒரு பழைய நபர், ஒரு நண்பரை நாம திடீர்னு சந்திச்சிருப்போம், அந்த மாதிரி நிகழ்ச்சி உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கா, அதை பத்தி சொல்லுங்க அப்படி நான் கேட்டிருந்தேன். வணக்கம், 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம் வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்க. யார் பேசுறீங்க?
1: நான் ரதி பாலாஜி பேசுறேன்.
0: சூப்பர் சார், எப்படி போயிட்டு இருக்கு
1: வாழ்க்கை? நல்லா இருக்கு.
0: நல்லா போயிட்டு இருக்கா? சொல்லுங்க பாப்போம், அந்த மாதிரி நடந்திருக்கா?
1: எனக்கு வந்து எங்க பெரியமா போன ஒருத்தவங்க, நான் சின்ன வயசு.
0: ஓகே.
1: அவங்க அப்போ பாம்பேக்கு போயிட்டு இருக்கிறாங்க, எனக்கு தெரியாது, சின்ன வயசு ரொம்ப.
0: சரிங்க.
1: அவங்க வந்து திரும்பி வரப்போ நான் பெரிய பொண்ணு ஆயிட்டு இருந்தேன். அப்ப வந்து எங்க வீட்டுல யாருமே கண்டுபிடிக்கல அவங்கள.
0: ஓ,
1: நான் தான் கண்டுபிடிச்சேன்.
0: ஓஹோ, சூப்பர்.
1: எங்க பேர், நம்ம அக்கா ராஜேஷ், அவங்க பேர் ராஜேஷ். பாம்பேல 18 வருஷம் இருந்துக்கிறாங்க.
0: ஓ, சூப்பர்.
1: வந்தாங்க, அப்பதான் நான் கண்டுபிடிச்சி நான் சொன்னேன்.
0: அருமை.
1: அதுதான்
0: சார், ஞாபகம். சூப்பருங்க, நன்றி. நேஷ்ல கலந்துட்டது ரொம்ப நன்றி. எனக்கு இவங்க பேசின லாங்குவேஜ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன ஒரு யதார்த்தம், எவ்வளோ ஒரு அன்பு இருக்கு, அதில் எவ்வளோ ஒரு உண்மை இருக்கு, அழகாக சொன்னாங்க. இந்த நேஷில் நீங்களும் கால் பண்ணி பேசலாம். 04:00 டயல் பண்ணுங்கள். டிமானுடைய இசையில் யுகபாரதியுடைய வரிகளில் ஹரிச்சரனுடைய குரலில் கயல் திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: special school nirvagam@gmail.com.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். பிரபாகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காருங்க. எதிர்பாராத விதமான ஒரு சந்திப்பு அப்படின்னா, அவருடைய பள்ளி நண்பனை 20 ஆண்டுகள் கழித்து சந்தித்ததை சொல்லியிருக்காரு. நண்பனின் மகள் திருமண அழைப்பை தருவதற்கு என்னுடைய வீட்டிற்கு குடும்பத்துடன் வந்தான், அப்போ நான் பார்த்தேன், மறக்க முடியாத அனுபவம்னு சொல்லியிருக்காரு. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்காருங்க. வீரராகவன் எதிர்பார்த்து வரும் சந்திப்பு நிகழ்வு, எதிர்பாராமல் நடப்பது மலைப்பு, எனது வாழ்க்கையில் நடந்த இனிப்பு, திருமண விழாவில் கல்லூரியில் பழகிய நட்பு தோழியை சந்திப்பு, பரவசம் முட்டிய வியப்பு அப்படின்னு அனுப்பிச்சிருக்காருங்க. சூப்பருங்க. மாதவரத்துலேருந்து அனுப்பிச்சிருக்காரு மந்திரமூர்த்தி. ஓகே, நிகழ்ச்சி வாத்து சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி நிகழ்ச்சியோடு அணிஞ்சிருக்காங்க. பர்வதவத்தினி, ஹேமலதா, சரவணன், ராமலிங்கம், பழனி, கவிதா, மீரா வெங்கட்ராமன், ராஜமாணிக்கம், கோபி, தீனன், செந்தில்குமார், சிவசுப்பிரமணியம், கார்த்திகேயன், முகமது மியான், தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியம், ஓம் பிரகாஷ், இவங்க எல்லாரும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்காங்க. பேசிகிட்டு இருக்க விஷயம் இதுதாங்க, அதாவது எதிர்பாராத விதமாக நம்முடைய பழைய நண்பரை சந்திச்சிருப்போம். அப்போ நமக்கு ஆச்சரியமாக இந்த இடத்துல இவர் எப்படி அப்படின்னு நம்ம ஷாக் ஆகிருப்போம். அந்த மாதிரி தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா? வணக்கம். 102.3.
1: ஹலோ, வணக்கம். கும்பகோணம், கணபதி நகர், எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சார், சொல்லுங்க.
1: உங்க குரலை கேட்டு பலதாவா?
0: சரி சொல்லுங்க.
1: ரொம்ப கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி
0: சரி
1: பராம ஒருத்தரை சந்திச்சு, என்னன்னா நாங்க இங்க தெருவு கணபதி நகர் இங்க தெருவுதா, அங்க எல்லாரும் அப்ப வந்து எல்லாம் ஒன்னா ஒரே இடத்துல குடியிருந்தோம் எல்லாருமே. அப்படி இருந்துட்டு அவங்க திடீர்னு அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு, அந்த பசங்க அந்த வீட்டு பசங்க எல்லாம் போயிட்டாங்க. போயிட்டு அதுக்கு பிறகு வந்து நானே என் ஃப்ரெண்டு கடலூர் பாண்டிச்சேரி போறோம். பாண்டிச்சேரியில போய் கடலூர்ல இறங்கி நின்றுகிட்டு இருக்கா, ஒருத்தர் யாரோ வந்து மனோரனே மனோரனே யாரோ கத்துறாங்க. உடனே என் ஃப்ரெண்டு சொல்லாரு, என்ன யாரா கூப்பிடுறாங்க பாரு ஒரே பஸ்ல பாண்டிச்சேரி, அவனும் மாமியார் ஊரும் பாண்டிச்சேரியா, அவங்களும் வந்தா எல்லாம் ஒரே பஸ்ல போறப்ப அந்த பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு
0: போனா சூப்பருங்க. நன்றி சார் நியூஸ்ல கலந்துட்டதுக்கு, ரொம்ப நன்றி. அதாவது அந்த காட்சி அப்படியே நம்முடைய கண் முன்னாடி கொண்டு வந்தாருங்க, அப்படி அவ்வளோ அழகாக அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. டிமானுடைய இசையில் எஸ் மாளவிகாவும் சாய்சரனும் பாடிய பாடல் மனம் கொத்தி பறவை திரைப்படத்துலேருந்து காத்துட்ருக்கேன். இன்னொருத்திட்ட பேசிடலாமா? வணக்கம். 102.3.
2: இனிய நண்பருக்கு செல்வா அவர்களுக்கு, இனிய நண்பருக்கு இரவு வணக்கம்
0: சார். சொல்லுங்க.
2: அடையாளம் மட்டும் தான் ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுகிறேன் சார்.
0: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: சூப்பராக இருக்கும், உங்களோட பேசி ரொம்ப நாளாக போய் சார்.
0: சரிங்க, அதனால சந்தோஷமா இருக்கீங்களா?
2: மாசத்துல ஒரு நண்பரை பார்த்த சார், என் கூட வேலை செய்யறாரு.
0: சரிங்க.
2: திடீர்னு பாக்குவோம், நான் மறந்து
0: போட்டேன்.
2: அவரு என்ன கூப்பிடுறாரு, ஆசீர்வாதம் என்னப்பா எப்படி பாக்குறேன்னு.
0: சரி,
2: அது யாருன்னு தெரியல, பார்த்தா கூட வேலை செய்யறாள், சொல்றாரு கூட வேலை செய்யறாள்.
0: சரிங்க.
2: உக்கட்டி சார், உக்கட்டி சம்பரமத்துல இருந்து வர்றாரு.
0: சரிங்க.
2: அங்க எம்ஜிஆர் காலேஜ் போவோம்.
0: சரி,
2: அது அது சார் அவரு பேசுற யாருன்னு தெரியல, உங்களுக்கு வாடா போடணும் பேசலாம்.
0: சரி, நன்றி சார், சூப்பருங்க, நன்றி. நேஷ்ல கலந்துட்டது ரொம்ப நன்றி சார்.
2: நன்றி, நன்றி சார்,
0: ரொம்ப நன்றிங்க. நம்மளையே வாடா போலாம்னு சொல்கிற அளவுக்கு யாரு அப்படின்றது பேர் தான், நிறைய பேர் இந்த மாதிரி தான் டென்ஷன் ஆயிருக்காங்க. மனம் கொத்தி பறவையிலிருந்து உங்களுக்காக பாட்டு, இணைந்திருப்போம் 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்று உண்மையான கொண்டாட்டம். நீ கூறினால் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 044 சேர்த்து ஹெல்ப் பண்ணுங்க. 2952-5853-2838-9871. எதிர்பாராமல் சந்தித்த உங்கள் பழைய நண்பர் அந்த சந்தோஷத்தை இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வணக்கம்.
1: வணக்கம். அரியலூர் மாவட்டம் இடைக்கட்டு பாலகிருஷ்ணன்.
0: பாலகிருஷ்ணன் சார் சொல்லுங்க.
1: வணக்கம் சார், ரொம்ப நாளாக சார் உங்கள்கிட்ட பேசி.
0: அப்படிங்களா,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி சார், சொல்லுங்க.
1: என் நண்பரை ஒருத்தர் 20 வருஷம் சந்திச்சேன் சார். நான் ஒரு கடையில் ஒர்க் பண்ணிருந்தேன்.
0: சரிங்க.
1: கடையில் ஒர்க் பண்ணிருந்தேன், வடை பச்சைகள்லாம் போடுறது மாஸ்டர்.
0: ஓகேங்க.
1: அப்ப வந்து என்ன விசாரிச்சுக்கிட்டு வந்திருக்காங்க, என்னட்டே கேட்டாப்ல எனக்கு தெரியும்.
0: ஓ, வேற மாதிரி.
1: இங்க வேலை இருக்காங்களே இருக்காங்களா, அவங்க யாருன்னு கேட்டா நீ யாருப்பா நான் கேக்குறேன். அப்பா நான் தான் குழந்தை, அவங்க பாக்க நான் தான்ப்பா அது சொல்லி. அப்புறம் பேசிக்கிட்டு இருந்தோம், எதிர்பார்த்தா சந்திப்பாது.
0: சூப்பர் சார்,
1: நினைவு ஞாபகப்படுத்திக்கிங்க சார்.
0: சரி, நன்றி சார், நன்றி சார், நேஷில் கலந்துட்டது ரொம்ப நன்றி. அட்டகாசங்க. அதாவது நம்மகிட்டயே வந்து நம்மளை பற்றி கேட்டால், ஆமாம் ஏன் கேட்குறாங்க, மூலம் அதை தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ரியாக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அட்டகாசமாக சொன்னாருங்க. நீங்களும் கால் பண்ணி சொல்லுங்கள். வணக்கம். 102.3 முன்னாடி சேர்த்து டயல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக தண்டோரா கண்ணால அப்படிங்கிற

ஒரு பாட்டு, கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்க தீனாவின் வரிகளில், டிமானுடைய இசையில, விவி பிரசன்னாவினுடைய குரலை கேட்க போகிறோம். இணைந்து கேட்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

டிமானுடைய இசையில் யுகபாரதியுடைய வரிகளில் ஷாய் சரணும் பூஜாவியும் பாடிய பாடல். யுகபாரதியுடைய வரிகளில் உங்களுக்காக காத்துட்டு இருக்க மருது திரைப்படத்தில் இருந்து கேட்டுட்ருக்கீங்க. 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்னென்றும் உண்மையான கொண்டாட்டம். நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. எதிர்பாராத விதமாக சந்தித்த உங்களுடைய நண்பர், அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தேன். வணக்கம்.

0: வணக்கம், பேசுங்க. நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து, எப்படி இருக்கீங்க சார்?
0: சூப்பரா இருக்க மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்களும் சூப்பரா இருக்கோம் சார். மழையோட
0: ஓ
1: எஃப்எம்மோட
0: அடடா கலக்குறீங்க, சொல்லுங்க மேடம்.
1: சூப்பரா இருக்கோம் சார். எனக்கு ரெண்டு இன்சிடென்ட். ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி மெட்ராஸ்ல இருக்கும் போது, பாரிஸ்ல பஸ் ஏறதுக்காக நாங்க அவசரமா போயிட்டு இருக்கோம், கள்ளக்குறிச்சி பஸ் ஏறதுக்கு. ஒருத்தங்க வந்து என் கை பிடிச்சிட்டாங்க. யாரும் நம்ம கை பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க எங்க ஊர் அக்கா, அவங்க கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க, நாங்க இருக்கிறதும் அவங்களுக்கு தெரியாது, அவங்க இருக்கிறதும் எங்களுக்கு தெரியாது. பஸ் ஸ்டாண்ட்ல என்ன கண்டுபிடிச்சிட்டு அவங்க எழிலகத்துல வேலையில இருந்திருக்காங்க. அந்த பஸ்ஸுக்கு வந்தவங்க என்ன பாத்துட்டு அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது, இப்படி நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இப்ப ரீசெண்டா ஒன்னு நடந்தது, எங்க தங்கச்சி பையனுக்கு என்கேஜ்மெண்ட். அப்ப நாங்க பொண்ணு வீடு பாக்க போயிருந்தோம். போயிருக்கும் போது அங்க ஒருத்தர் வந்து, ஹேமலதா எப்படி இருக்க, அப்பா வந்து இங்க கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நான் தான் சுப்பிரமணி, உன்னோட சிக்ஸ்த்ல இருந்து வரைக்கும் படிச்சேன் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. எவ்வளவு வருஷம் கழிச்சு அவர் ஞாபகம் வச்சிருக்காரு. ஏன்னா நான் எங்க அப்பா அம்மாவோட தங்கச்சியோட போனதுனால அவங்க பக்கத்துல இருக்கிறதுனால
0: தெரிஞ்சிருச்சு.
1: அவங்கள எனக்கு தெரியல, ஏன்னா சின்ன வயசுல பார்த்தது இல்லைங்களா. அந்த இன்சிடென்ட்ல எனக்கு பார்க்கவே முடியல. இப்ப நீங்க வாய்ப்பு கொடுத்தது அதெல்லாம் ஞாபகம் வந்தது.
0: சூப்பர் மேடம், நன்றி மேடம், நன்றி மேடம், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில சுவாரஸ்யமா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சொல்ற விதம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இணைந்திருக்கள் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: 8:49 கேட்டுட்டு 102.3 வித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். நீ ஒரு நாள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. எதிர்பாராது சந்தித்த உங்கள் நண்பர் அந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வணக்கம். வணக்கம்
1: சார். வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: கேக்குது
0: கேக்குது சொல்லுங்க.
1: அவரு வந்து என்ன பத்தி சொல்லி நான் கவனிக்கல, யாரோ பொழுது ஏதோ பேசிக்கிறாங்கன்னு
0: நினைச்சேன்.
1: அப்பா வந்து கிட்ட ரெண்டு பேரும் எனக்கு தெரியலையா, நான் உங்க ஃப்ரெண்டு சுந்தருடைய அண்ணாவுடைய
0: பையன்
1: ஞாபகம் வந்து
0: நன்றி சார், நேஷை கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம். 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.
2: வணக்கம் சார். வணக்கம்.
0: வணக்கம், யார் சார்?
2: நுங்கம்பாக்கம் டேங்க் பங்க் ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேன்.
0: போஜராஜன் சார், வணக்கம் சார், சொல்லுங்க உங்கள் கருத்தை சொல்லுங்க.
2: என்னுடைய வீட்டு பக்கத்துல ஒரு சின்ன பையனை பார்த்தேன், 40 வருஷத்துக்கு. அதே பையன் 40 வருஷத்துக்கு பின்னாடி ஒரு இடத்துல எனக்கு தாடி மீசையோட நடந்து வரான். என்னடா அந்த பையன் தானே எவனா இருக்கும், தாடி பிசின வச்சிருக்கான், ஆனா முகம் மட்டும் மாறினேன்னு
0: பாக்குறேன்.
2: அதே மாதிரி அவனும் என்ன பாக்குறான், நானும் தாடி மீசையோட பாக்குறேன். அண்ணே போஜானே அப்படின்னா, அடே நீ அடா அப்படின்னா, அவ்வளவுதான், பெரிய சந்தோஷம் எங்களுக்கு.
0: சூப்பர்,
2: இது மறக்க முடியாத நிகழ்ச்சி சார்.
0: சரிங்க, நன்றி சார், நேஷ்ல கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் எல்லாரும் அட்டகாசமாக சொல்லிட்டு இருக்காங்க. டிமானுடைய இசையில் வைரமுத்துடைய வரிகளில் அமான் மாலிக்கினுடைய குரலில் பாயும் புள்ளி திரைப்படத்திலிருந்து பாடல் உங்களுக்காக இணைந்திருப்போம். 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 8:55. நீ ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. முகநூல் பக்கத்தின் வழியாக கருத்துக்கள் பதிவிட்டவங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவு பாடல் டிமானு இசையில் யுகபாரதியுடைய வரிகளில் ஸ்ரேயா கோஷலுடைய குரலை ரெக்க திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வேத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தொடர்வது பொன்னியின் செல்வங்கள்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: புதை சேற்றுக்குடியில் மந்திரவாதி ரவிதாசன் சிக்கிக் கொண்டான். அவனை அப்படியே விட்டுவிட்டு போவது என்று பூங்குழலி தீர்மானிக்க, அவளுடைய அத்தானான சேந்த நமுதனோ, ஐயோ பாவம், அவனை இப்படியே விட்டுவிட்டா செல்வது என்று பரிதாபப்பட்டு ஏதாவது உத்தியை செய்ய வேண்டும் என்றபோது உடனே பூங்குழலி அவனுடைய மேல் துண்டை வாங்கி கொண்டு, ஏ மந்திரவாதி, இதோ பார், இந்த துண்டின் முனையை பிடித்து கொண்டிரு. அதிக பலங்கொண்டு இழுத்தால் புதர் வேரோடு வந்துவிடும். ஆகையால் மெல்ல பிடித்து கொண்டிரு. நீயாக கரையேற முயலாதே. பொழுது விடிந்ததும் யாராவது இந்த பக்கம் வருவார்கள், அவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள் என்றாள்.
3: ஐயோ, இரவெல்லாம் இப்படியே கழிக்க வேண்டுமா? என்னால் முடியாது. அதை காட்டிலும் என்னை கொன்றுவிட்டு போய்விடு.
2: பூங்குழலி அவன் கூக்குரலை பொருட்படுத்தவில்லை. சேந்த நமுதனை கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்த வழி திரும்ப ஓடத் தொடங்கினாள். அவர்கள் மேட்டின் மேல் ஏறி அப்பால் காட்டில் இறங்கும் வரையில் மந்திரவாதியின் ஓலக்குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. அந்த குரல் மறைந்த பிறகு, அத்தான், நல்ல சமயத்தில் வந்து சேர்ந்தாய். நீ எப்படி இங்கு வந்தாய், எதற்காக என்று பூங்குழலி கேட்டாள். பாதாள சிறை அனுபவத்துக்கு பிறகு தஞ்சாவூரில் இருக்க எனக்கு பிடிக்கவில்லை. அடிக்கடி பழுவூர் வீரர்களும் ஒற்றர்களும் வந்து தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆகையால் பழையாறைக்கு போனேன். குந்தவை தேவி என்னை இவ்விடம் அனுப்பினார். இளவரசருக்கு அபாயம் அதிகமாயிருப்பதாகவும், ஆகையால் அவரை நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் கொண்டு போய் சேர்த்துவிட்டு வரும்படியும் வந்தியத்தேவனிடம் சொல்லும்படி சொன்னார். எனக்கும் உன்னை பார்த்து உன் பாட்டை கேட்க வேண்டும் என்ற ஆசையாயிருந்தது. பாட்டு கேட்பதற்கு நல்ல சமயம் பார்த்தாய். இளைய பிராட்டி கூறியது உண்மைதான். இளவரசருக்கு ஏற்பட்டிருக்கும் கண்டங்கள் இப்படி அப்படி அல்ல. பகைவர்களின் சூழ்ச்சிகளோடு குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது. ஆமாம், நானும் தான் பார்த்தேன். நாங்கள் இரண்டு பேருமாக அவரை தூக்கி கொண்டு போய் மறைந்த மண்டபத்தில் சேர்த்தோம். அதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். பூங்குழலி, நாகைப்பட்டினம் சூடாமணி விகாரத்துக்கு புத்த பிக்ஷுக்கள் வைத்திய சாஸ்திரம் நன்கு அறிந்தவர்கள். இளவரசரை குணப்படுத்தி விடுவார்கள். நாகைப்பட்டினத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்ப்பது? கால்வாய் வழியாகத்தான். கால்வாய் வழியாக எப்படி போவது? படகை தொலைத்து விட்டீர்களே. படகு தண்ணீரில் மூழ்கித்தானே இருக்கிறது. திரும்ப எடுத்து விட்டால் போகிறது. அப்படியானால் இன்று ராத்திரியே கிளம்பிவிட வேண்டியதுதான். அந்த சிறிய படகில் நாம் எல்லோரும் போக முடியாதே.
4: வேண்டியதில்லை பூங்குழலி, அதெல்லாம் நாங்கள் பேசி முடிவு செய்து

0: வல்லவரையன் இங்கிருந்து நேரே பழையாறைக்கு போவான். நானும் நீயும் இளவரசரை படகில் ஏற்றி நாகைப்பட்டினம் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுதான். பூங்குழலிக்கு புல்லரித்தது. மீண்டும் இளவரசருடன் பிரயாணம். கால்வாயில் படகில் நாகைப்பட்டினம் வரையில் வழியில் அபாயம் ஒன்றும் ஏற்படாமல் இருக்க வேண்டும். இருவரும் மறைந்த மண்டபத்தை அடைந்தார்கள். மண்டபத்தை நெருங்கியதும் சேந்தனமுதன் பலமாக கையை தட்டினான்.
1: யாரங்கே
0: என்று வந்தியத்தேவனுடைய கடுமையான குரல் கேட்டது. நான் தான் சேந்தன்.
1: இன்னும் யார்?
0: என் மாமன் மகள். வந்தியத்தேவன் மண்டபத்தின் வாசலில் வந்து எட்டி பார்த்தான்.
1: வேறு யாரும் இல்லையே?
0: இல்லை. ஏன் சந்தேகம்?
2: மெல்ல பேசுங்கள். இளவரசர் தூங்குகிறார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இங்கே யாரோ ஒருவன் வந்தான். நீதானாக்கும் என்று நினைத்து வெளியே வந்தேன். நீ இல்லை. மந்திரவாதியைப் போல தோன்றியது.
0: அப்புறம்?
2: அந்த சமயம் உன் பாட்டின் குரல் கிளம்பியது. பாடுவதற்கு நல்ல நேரம் பார்த்தாய் என்று எண்ணிக்கொண்டேன். நல்ல வேளையாக அதை மந்திரவாதியும் கேட்டுவிட்டு திரும்பிப் போனான். அவனை நீங்கள் பார்த்தீர்களா?
0: பார்த்தோம் பார்த்தோம்.
2: அவனை என்ன செய்தீர்கள்?
0: நான் ஒன்றும் செய்யவில்லை. இவள்தான் அவனை புதை சேற்று குழியில் இடுப்பு வரையில் இறக்கி நிறுத்திவிட்டு வந்திருக்கிறாள்.
2: இவளுடைய குரல் கூட கொஞ்சம் கேட்டதே.
0: ஆம், பூங்குழலியும் ஒரு பாட்டு பாடினாள்.
2: அதை கேட்டதும் இளவரசருக்கு சுய உணர்வு வந்தது போல தோன்றியது. யார் பாடுகிறது என்று கேட்டார். ஓடக்கார பெண் என்றேன். பாட்டை கேட்டுக்கொண்டே தூங்கிவிட்டார்.
0: பூங்குழலிக்கு மீண்டும் மெய் சிலிர்த்தது. இவள் பாட்டு மட்டும்தானா பாடினாள்?
2: ஆந்தை போலவும் கத்தினாளே. அதுவும் என் காதில் விழுந்தது. காட்டில் ஏதோ அதிசயம் நடைபெறுகிறது நினைத்து கொண்டேன். நீங்கள் அத்தானும் மாமன் மகளும் வசந்தோத்சவம் கொண்டாடுகிறீர்களோ என்று நினைத்தேன்.
0: இது என்ன வீண் பேச்சு என்றாள் பூங்குழலி.
2: வேறென்ன செய்வது? இரவை எப்படியேனும் கழித்தாக வேண்டும் என்றான் வந்தியத்தேவன்.
0: இல்லை, பொழுது விடிந்து இங்கே இருந்து தப்பிப்போவது பிழைக்க முடியாது. ராத்திரியே புறப்பட்டாக வேண்டும்.
2: அந்த சமயம் எங்கேயோ வெகு தூரத்தில் நரிகள் ஊளையிடத் தொடங்கின. அந்த ஊளை சப்தத்துக்கு இடையில் ஆந்தையின் குரல் ஒன்றும் கேட்டது.
0: சேந்தன் அமுதன் நடுங்கினான்.
2: அவன் மனக்கண்ணின் முன்னால் மந்திரவாதி சேற்றில் புதைந்திருப்பதும், அவனைச் சுற்றி நரிகள் ஊளையிட்டுக் கொண்டு நெருங்கி நெருங்கி வருவதும், மந்திரவாதி ஆந்தையைப் போல கத்தி நரிகளை விரட்டி பார்ப்பதும் தென்பட்டன. வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் இளவரசரின் தூக்கம் கலையாமல் தூக்கிக் கொண்டார்கள். பூங்குழலி பின்தொடர்ந்து சென்றாள். கால்வாயின் கரையை அவர்கள் அடைந்தபோது சந்திரன் உதயமாகியிருந்தது. கரையில் இளவரசரை ஒரு மரத்தின் பேரில் சாய்ந்து படுக்க வைத்தார்கள். பூங்குழலியை அவர் பக்கத்தில் இருக்கச் செய்துவிட்டு வந்தியத்தேவனும் சேந்தனமுதனும் தண்ணீரில் இறங்கினார்கள். முழுகிப் போயிருந்த படகை மிகவும் பிரயாசையுடன் மேலே எடுத்து கரையோரமாக கொண்டு வந்தார்கள். இளவரசர் கண் விழித்தார். மிக மெல்லிய குரலில்,
3: தாகமாயிருக்கிறது
2: என்றார். பக்கத்தில் இருந்து அவரை பார்த்து கொண்டிருந்த பூங்குழலி கெண்டியிலிருந்த பாலை அவருடைய வாயில் ஊற்றினாள். சிறிதளவு பால் அருந்திய பிறகு இளவரசர்,
3: பூங்குழலி நீதானா? சொர்க்கலோகத்தில் யாரோ ஒரு தேவ கன்னிகை என் வாயில் அமுதத்தை ஊற்றுவது போல தோன்றியது
2: என்றார். கற்பக விருட்சம் பூங்குழலியின் மீது வர்ண மலர்களைச் சொரிந்தது. தேவலோகத்து கிண்ணறி வாத்தியங்கள் இன்ப கீதங்களைப் புழிந்தன.
0: ஏன்?
2: பூங்குழலியின் மேனி நரம்புகளே யாழின் நரம்புகளாகி தெய்வகானம் இசைத்தன. இளவரசரின் கனிவு செறிந்த மொழிகள் அவளுக்கு
3: அத்தகைய போதையை அளித்தன.
0: இளவரசே, நான் தேவலோக கன்னிகை அல்ல, ஏழை ஓடக்காரப் பெண். தாங்கள் அருந்தியதும் தேவலோகத்து அமுதம் அல்ல, குழகர் கோயிலில் கிடைத்த பால் அமுதம் என்றாள்.
3: நீ தேவலோக கன்னிகை இல்லை என்றால் நான் நம்பி விடுவேனா? வருணனின் திருப்புதல்வி அல்லவா நீ? சமுத்திரகுமாரி, எத்தனை தடவை எனக்கு நீ உயிரளித்திருக்கிறாய்! உனக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்
2: என்றார் இளவரசர்.
0: ஐயா, இன்னும் ஒரு பகலும் ஓர் இரவும் தங்களுடன் இருக்க இந்த ஏழையை அனுமதிக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி.
3: அது எப்படி முடியும்? உடனே நான் பழையாறைக்கு புறப்பட வேண்டுமே
2: என்றார் இளவரசர்.
0: இல்லை இல்லை, தங்களை நாகைப்பட்டினத்துக்கு அழைத்துச் செல்லும்படி செய்து வந்திருக்கிறது.
3: யாரிடமிருந்து?
0: இளைய பிராட்டியிடமிருந்துதான்.
3: அது யாரங்கே? இன்னொருவன், வந்தியத்தேவனுடன் படகை எடுத்து வருகிறவன்.
0: என் அத்தான் சேந்தனமுதன். இளைய பிராட்டி அவனிடம்தான் செய்தி அனுப்பியிருக்கிறார், தங்களை நாகைப்பட்டினத்தில் உள்ள சூடாமணி விகாரத்துக்கு அழைத்துச் செல்லும்படி.
3: ஆஹா, என் தமக்கையின் மனம் மாறிவிட்டதா? எனக்கு முடிசூட்டும் ஆசை அகன்று விட்டதா? வெகு காலமாக எனக்கு புத்த சங்கத்தில் சேர வேண்டும் என்ற ஆசை உண்டு. புத்த சங்கத்தில் சேர்ந்து பிக்ஷுவாவேன். தூர தூர தேசங்களுக்கு யாத்திரை செய்வேன். சாபகம், கடாரம், மாயிருடிங்கம், மாபப்பாளம்

0: தினம். ஆஹா, என்னுடைய பாக்கியமே, பாக்கியம் பூங்குழலி, வா போகலாம் என்று கூறி இளவரசர் எழுந்து நின்றார். அவருக்கின்னும் முழு நினைவு வரவில்லை, ஜுர வேகத்திலேயே பேசுகிறார் என்று பூங்குழலி சந்தேகித்தாள். அதே சமயத்தில் தூரத்தில் ஓலமிடும் குரல் ஒன்று கேட்டது. இளவரசர் திடுக்கிட்டு நின்று, பூங்குழலி, அது என்ன என்றார். ஆந்தை கத்துகிறதையா என்றாள்.
1: இல்லை, அது மனித குரல், ஏதோ பெரும் அபாயத்தில் சிக்கியவனின் அபயக்குரல். அவனை காப்பாற்றி விட்டு போகலாம். புத்த சங்கத்தில் சேருவதற்கு முன்னால் ஒரு புண்ணிய காரியம் செய்யலாம்
0: என்று இவ்விதம் கூறிவிட்டு இளவரசர் பாய்ந்து ஓட முயன்றார். அந்த முயற்சியில் திடீரென்று கீழே விழுந்தார். பூங்குழலி அவரை தாங்கிக் கொண்டாள். படகை கரை சேர்ந்தவர்கள் இருவரும் ஓடி வந்தார்கள். மீண்டும் உணர்ச்சியை இழந்துவிட்ட இளவரசரை அவர்கள் மெதுவாக தூக்கி கொண்டு போய் படகில் பத்திரமாக சேர்த்து படுக்க வைத்தார்கள். கால்வாயில் படகு போக ஆரம்பித்தது. இளவரசரை தவிர்த்து மற்ற மூவரும் இட நெருக்கடியுடன் அதில் உட்கார்ந்திருந்தார்கள். வந்தியத்தேவன், பூங்குழலி, நாலு பேரை இந்த படகு தாங்குவது கடினம். எப்படியும் நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ள வேண்டியவன். இங்கேயே இறங்கிக் கொள்கிறேன். இளவரசரை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பது உங்கள் பொறுப்பு. உங்களுக்கு அதிகம் நான் சொல்ல வேண்டியதில்லை என்று சொன்னான். அவனுடைய குரல் தழுதழுத்தது. நிலாக்கரணம் அவன் முகத்தில் விழுந்தபோது கண்களில் முத்துத்துளிகள் ஒளிவீசி திகழ்ந்தன. கோடிக்கரை காடு தாண்டிய பிறகு இறங்கிச் செல்லலாமே. என் குதிரையையும் அங்கேதான் நிறுத்தி வைத்திருக்கிறேன். அடையாளம் நினைவிருக்கிறதல்லவா என்றான் சேந்தனமுதன்.
2: வேண்டாம், நான் இங்கேயே இறங்கிக் கொள்ளுகிறேன். குழகர் கோயில் பிரகாரத்தில் சற்று நேரம் படுத்து தூங்கிவிட்டு பொழுது விடுவதற்குள் எழுந்து புறப்படுகிறேன். இல்லாவிடில் நாளைக்கு பிரயாணம் செய்ய முடியாது. வழியில் எவ்வளவு தடங்கல்களோ என்றான் வந்தியத்தேவன். பூங்குழலி அத்தனை நேரமும் தன் மடியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த பொட்டணத்தை எடுத்து அவனிடம் கொடுத்தாள்.
0: இந்தா குழகர் கோயில் பிரசாதம், இதை சாப்பிட்டு விட்டு தூங்கு என்றாள்.
2: நீங்களும் ஒன்றும் சாப்பிடவில்லையே, உங்களுக்கு வேண்டாமா? கோடிக்கரையிலிருந்து காத தூரம் கால்வாயில் போய்விட்டால்
0: எத்தனையோ கிராமங்கள், நானாவது சேந்தனாவது போய் உணவு சம்பாதித்துக் கொண்டு வருவோம். உன் விஷயம் அப்படியல்ல, நீ ஒருவர் கண்டிலும் படாமல் பழையாறை போய் சேர வேண்டும் அல்லவா?
2: படகில் இளவரசர் இருக்கிறார் என்பதை நீங்களும் மறந்துவிடக்கூடாது.
0: இந்த படகில் இருப்பவர் இளவரசர் என்று யார் நம்புவார்கள்? அதை பற்றி கவலைப்படாதே, எங்கள் பொறுப்பு. இந்த ஓட்டை படகை யாரும் கவனிக்க மாட்டார்கள்.
2: சரி, அப்படியானால் இங்கேயே நான் இறங்கிக் கொள்ளுகிறேன். மறுபடியும் அந்த சமயத்தில் அந்த ஓலக்குரல் கேட்டது.
1: ஆ, அது என்ன
2: என்று இளவரசர் கேட்டுவிட்டு மறுபடியும் உணர்வை இழந்தார்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: நந்தினிய ராக்கமா சந்திச்ச கட்டத்துல இருந்து இப்ப வரை நடந்திருக்கிற நிகழ்ச்சிகளை பார்ப்போம். ரெண்டு பேரும் குழகர் கோயிலிருந்து வெளியே வந்தாங்க. மறைந்த மண்டபம் வரை போன ரவிதாசன் பூங்குழலின் பாட்டை கேட்டு திரும்பிட்டான். வழியில இளையராணியும் ராக்கமாலையும் சந்திச்சான். அவங்க பேசிக்கிட்டதை தான் பூங்குழலி கேட்டுக்கிட்டு இருந்தா. அதாவது கோவில் பிரசாதத்தையும் பாலையும் வாங்கிக்கிட்டு வரும்போது. உரையாடல் முடிஞ்சதும் அவளை பின்தொடர்ந்து வந்தான் ரவிதாசன். தன் மாமன் மகளை ஒருத்தன் பின்தொடர்ந்து வந்துகிட்டு இருந்ததை இன்னொரு திசையிலிருந்து பார்த்து எச்சரிக்கை பண்ணினான் சேந்தன் முதல். தற்போதைய உடல் நிலையிலேயும் மனித குரல்ல தான் ஆந்தையின் கத்தல் கேட்குதுன்னு இளவரசர் கவலைப்படுறார். சிறப்பு தொடர்களை பார்க்கலாம். வசந்தோத்சவம் இளவேநீர் பருவத்தை உற்சாகத்துடன் வரவேற்கிற வகையில சித்திர மாசம் பௌர்ணமிக்கு முன்னால வர திரையோதசி, சதுர்தசி இவற்றோட பௌர்ணமி, இந்த மூணு நாளும் கொண்டாடுவாங்க. திருமலை, திருப்பதி, காஞ்சிபுரம் இங்கெல்லாம் அபிஷேகம், திருமாட வீதி உலா, வசந்த மண்டபத்துல ஆஸ்தானம், இப்படி பல சிறப்பு அம்சங்கள் இந்த உற்சவத்துக்கு உண்டு. தேவலோகத்து கிண்ணறி வாத்தியங்கள் பன்னெண்டு காலமா நிலவி வந்த தொன்மை கருத்துகள்ல தேவலோக இசைக்கலைஞர்கள் பற்றின செய்திகள் ரொம்ப சுவையானவை. கந்தர்வர் பாடகர்களாகவும் கிண்ணறர்கள் வாத்தியம் வாசிப்பவர்களாகவும் சித்தரிக்கப்படுறாங்க. சம்பந்தர், பெரியாழ்வார், கரூர் தேவர், சேக்கிழார் ஆகியோர் கிண்ணறம்ங்கிற சொல்ல பல இடங்கள்ல குறிப்பிடுறாங்க. கிண்ணறிகள் இருவர் இந்த தொடர் கல்வெட்டுல காணப்படுவதாகவும், கிண்ணறி தொன்மையான நரம்பிசை கருவின்னும், சிரட்டை கிண்ணறி ஒரு வில்லிசை கருவின்னும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறாங்க. சாவகம், இன்றைய பேரு ஜாவா, தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கிற தீவு கூட்டத்துல இந்தோனேஷியாங்கிற பகுதியில ஒரு தீவு. கடாரம், இன்றைய கேதா மாநிலம் மலேசியாவின் வடமேற்குல இருக்குது. மாயுருடிங்கம், ஜிலோடிங் என்கிற தொன்மையான பெயரின் அடிப்படையில இது மத்திய மலையா பகுதின்னு ஊகிக்கிறாங்க. மாபப்பா

0: மலேயாவின் வடபகுதியில் கிரா பூசந்தி அதாவது நில இடுக்குக்கும் பர்மா அதாவது இன்றைய மியான்மரின் தென்பகுதிக்கும் இடைப்பட்ட இடமாக இருக்கலாம். இவையெல்லாம் ஆராய்ச்சிகள் வாயிலாக நமக்கு கிடைக்கிற செய்திகள்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்க ஆவலோட இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்க மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1 தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 மணி வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்க கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமா சென்னை ஆகாஷ்வாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?

வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ்ப்பம். மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. திரைகாணம் நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் ரீமானுடைய இசை யுக பாரதியுடைய வரிகளில் சந்தோஷ் ஹரிஹரனும் அனிதாவும் பாடிய பாடல் சாட்டை திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: திரை காணும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. டிமானுடைய இசையில் யுக பாரதியுடைய வரிகளை ஷேன் ரோல்டனும் ஸ்ரேயா கோஷலும் பாடிய பாடல் சீமராஜா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.
1: உன்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். திரைகாணம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டிமானுடைய இசையில் நாமத்துக்குமாருடைய வரிகளில் தேவனும் மஞ்சுரியும் பாடிய பாடல் தலைநகரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

திரைகானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. அனிருத் ரவிச்சந்தருடைய இசையில் தனுஷ் வரிகளில் தனுஷும் ஸ்ருதி ஹாசனும் பாடிய பாடல் மூன்று திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

வித்யாசாகர் இசையில் கல்யாணியுடைய குரலில் பாடல் காத்துட்ருக்கு ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து. இணைந்து கேட்போம் 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

திரைக்கானம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் நான் முத்துக்குமாருடைய வரிகளை ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில் தங்கம் எண்கள் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

இருவர் திரைப்படத்திலிருந்து வைரமுத்து வரிகளில், உன்னிகிருஷ்ணனும் பாம்பே ஜெயஸ்ரீயும் பாடிய பாடல், ஏஆர் ரஹ்மானினுடைய இசையில். இணைந்திருங்கள் 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மடங்களில் என்றென்றும் உண்மையான கொண்டாட்டம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில். என்றும் உண்மையான கொண்டாட்டம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் உயிரே திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கிற ஏ ரஹ்மானின் இசையில், வைரமுத்துடைய வரிகளில், எஸ் ஜானகி குரலில்.

நேரம் 9:55. நிகழ்ச்சி நிறைவு பாடல் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் தாமரை வரிகளில் பென்னி தயாலும் மகதியும் பாடிய பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து காத்திருக்க இணைந்திருங்கள். 102.3 விவோத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
2: இரவு நேரம் இசைக்கான நேரம். இந்த இரவு நேரத்தில் தாவரங்கள் வேண்டுமானால் ஆக்சிஜனை சுவாசிக்கட்டும், நாம் இசையை சுவாசிப்போம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்கள் அன்பு செல்வா. நிகழ்ச்சியின் முதல் பாடல் இளையராஜாவின் இசையில் கண்ணதாசன் வரிகளில், கே ஜெயசுதாஸ் குரலில் 3 பிறை திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை ஐயப்பன் தாங்கல் பழனி பாரதி கேட்டிருக்காருங்க, அவருக்காக இந்த பாடல்.

0: நேரம் 10:05. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை புரஷேவாக்கம் ஏமித்தெரு அஷ்யா விக்னேஷ் விவேக் வினித் இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல் இணைந்திருங்கள். 102.3 பாரதி தமிழ் பண்பலையோடு
1: இளைய நிலா பொழிகிறதே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றும் உண்மையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில் அருண்மொழியும் சித்ராவும் பாடிய பாடல், கவிதை பாடும் அலைகள் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை கோடம்பாக்கத்திலிருந்து ரமா கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 10:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அமரன் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. ஆதித்யனுடைய இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் இந்த பாடலை மாதவன் தாம்பரத்திலிருந்து கேட்டிருக்காருங்க. அவருக்காக இந்த பாடல். இணைந்திருப்போம் 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலையோடு.

நேரம் 10:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றிடம் உண்மையான கொண்டாட்டம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் வைரமுத்து, வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் சலங்கை ஒளி. திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து தியாகராஜன் கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல்.

0: நீங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் முத்துலிங்கம், வருகையில் எஸ் பி பாலசுப்ரமணியமும் எஸ் ஜானகியும் பாடிய பாடல் காதல் பரிசு திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை பம்மல் இருந்து ராஜன் கேட்டிருக்காரு, அவருக்காக இந்த பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏ மருதகாசினுடைய வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில், டி எம் சவுந்தரராஜன் குரலில் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்து கொண்டிருக்கிறது. எர்த்தாங்கல் நாகராஜ் இந்த பாடலை கேட்டிருக்காருங்க. அவருக்காக வந்துட்டு இருக்க இணைந்திருப்போம். 102.3 வேத்பாரதி தமிழ் எஃப்எம் மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் காத்துட்டு இருக்கு. இளையராஜாவின் இசைவாளி வருகிற எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் இந்த பாடலை பிரியா செல்வகுமரன் செந்நீர் குப்பத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல்

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மின்சார கனவு திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மானின் இசையில் வைரமுத்து, வரிகளில் ஹரிஹரனும் சாதனா சர்க்கமும் பாடிய பாடல். இந்த பாடலை புழல் பகுதியிலிருந்து எட்வர்ட் கேட்டிருக்காரு. அவருக்காக இந்த பாடல் இணைந்திருப்போம். 102.3 வேத்பாரதி தமிழ் பண்பலை.

0: நீங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: நேரம் 10:48. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலில் ராஜாவின் இசையில் ஆர்வி உதயகுமார், வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், குரலில் ராஜகுமாரன். திரைப்படத்திலிருந்து காத்துட்ருக்கு. இந்த பாடலை தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடிலிருந்து பாபு கேட்டிருக்காருங்க. இணைந்திருப்போம் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு.
3: என்னன்னு சொல்ல
4: யோசிக்கிறியா?
3: எப்படி சொல்ல?

நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இளையராஜாவின் இசையில் மு மேத்தா வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரலில் இதய கோயில் திரைப்படத்திலிருந்து காத்துட்டு இருக்கு. இந்த பாடலை மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார், ஏவிஎம் அவென்யூ புவலா கோபி கிருஷ்ணா திவாகரன் இவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இணைந்திருப்போம் 102.3 வேத் பாரதி தமிழ் பண்பலையோடு. பாடல்களோடு இருப்பதும் மகிழ்ச்சியோடு இருப்பதும் இரண்டும் ஒன்றுதான். மீண்டும் ஒரு இணையதளத்தில் சந்திப்போம். நான் உங்கள் அன்பு செல்வா.

0: ஆட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: திசையெட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். காடு மேடு வயல்களெல்லாம் கொஞ்சம் சுற்றித்தான் பார்ப்போமா?

சுந்தர காண்டம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். குயில் பாட ஆரம்பித்து விட்டால், குயில் பாட ஆரம்பித்து விட்டால் குதூகலம் தானாகவே வந்துவிடும் அல்லவா?

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 மனசு கிறங்கும். சிவந்த மீன், சிவந்த மீன் பாடலாக வந்தால் எப்படி இருக்கும்?

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். மணிக்குயில் படத்திலிருந்து பாடலை கேட்டோம். கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மணிரத்னம், உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் படத்திலிருந்து அடுத்து அடுத்து பாடல்கள். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1,

நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான

0: சந்தனா, ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நண்பனே, நண்பனே, நண்பனே.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.

சரி நீ தாதா, சரி நீ தாதா, சரி நீ தாதா.

மோகனச்சுவை நானந்தோ மோகனோ கலையாத மோகனச்சுவை நானந்தோ.

0: பழனி.
1: நான் கோயம்புத்தூருங்க. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து எந்தவித உணர்வுமே இல்லாம இருக்குது. ஆண்டவ மேல பாரத்தை போட்டுட்டு நாங்க ரெண்டு பேரும் குழந்தை எடுத்துக்கிட்டு கோயில் கோயிலா அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
2: அம்மா, உங்களை பார்த்ததும் நாங்க பட்ட துன்பத்துல பாதி குறைஞ்சது போல இருக்கு. நீங்க யாரம்மா?
0: நான் முருகன் அடிமி அம்மா.
2: திருச்செந்தூர் வரைக்கும் கூட வந்தீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்குமா?
0: நான் இன்னும் பல கோயில்களுக்கு போகணும். இப்ப என்னால வர முடியாது. நான் முடிஞ்சா வந்து சேர்றேம்மா.
1: தாயே, இந்த குழந்தைக்காக தங்கரதம் எடுக்கிறதாக நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் அவசியம் வரணும்.

மாங்கனி, என் மாய மோகினி.

மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கட்டு சிட்டு மொட்டு விட்டு துள்ளும் வெள்ளம் பட்டு பட்டு கண்களில் வை கரைந்து

உறவுக்கு சாறு கொஞ்சம் ஊத்தலாமா? தொட்டு தொட்டு வெட்டி வெட்டி கட்டி கட்டி போட்ட பின்பு சுவையுள்ள

அப்படியாச்சு படுக்கையிலே பாதி மனம் வாடுது, தாய் பறிக்க கொடி இருக்கு கை ரெண்டும் நீளுது, தொட்டா தொட்டா கிணறுகிறையே தனியா ஒதுங்குறையே விட்டா, இள வயசு வருமா இரல்கள் மேல பட்டா.

கடிச்சு கதிர் வெடிச்சு கால் முளைச்சு ஆடுது. ஆத்தடிச்சு கதிர் வெடிச்சு கால் முளைச்சு ஆடுது. கதிர் இருக்க ஆள் இருந்து அறுவடையை தேடுது. தொட்டாங்கிறியே தனியா ஒதுங்கிறியே இன வயசு வருமா விரல்கள் மேல பட்ட உடம்பு.

காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: தகத்தை கட்டிக்கொள்ளவா, கிட்ட வந்து அட்டையினை ஒட்டிக்கொள்ளவா,
1: அதற்காக நேரம்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெஞ்சோடு கலந்திடு.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையின் இன்றைய மங்களநாதம் பகுதியில் ஜி ரமேஷ் நாகஸ்வரம், வில்லிவாக்கம் எம் நாராயணன் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக கஜான நயதம் எனத் தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் சக்கரவாகம், ஆதி தாளம்.

அருள்மணி மாலையில் மங்களநாதம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் ஜி ரமேஷ் நாகஸ்வரம், வில்லிவாக்கம் எம் நாராயணன் தவில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாராயணா எனத் தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நம சுத்த தன்யாசி ராகம் கண்டச்சாபு தாளம்.

மங்களநாதத்தில் ஜி ரமேஷ் நாகஸ்வரம் வில்லிவாக்கம் எம் நாராயணன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒக்கபரி கொக்கபரி எனத் தொடங்கும் அன்னமாச்சாரியா சாகித்யம், கரஹரப்பிரியா ராகம், ஆதி தாளம்,